0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெயஸ்தா மாதம் 15 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: திருடி பழக்கப்பட்டு பிறகு அதிலேயே ஆர்வமாகி கள்ளத்தொழில் செய்வது முடிவில் நீங்காத துன்பத்தை தரும். குறள் எண் 284, அதிகாரம் கள்ளாமை.
1: களவின் கண் கஞ்சிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும்.
0: திருடி பழக்கப்பட்டு பிறகு அதிலேயே ஆர்வமாகி கள்ளத்தொழில் செய்வது முடிவில் நீங்காத துன்பத்தை தரும். குறள் எண் 284, அதிகாரம் கள்ளாமை.
2: நாலொரு குறள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. சுற்றுச்சூழல் காப்போம், சுகமாக வாழ்வோம். வழங்குபவர் பாப்பாகுடி ஆர். முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை. அஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. முதலாவதாக அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி. மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குகிறார் ஜி. முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள்.

7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டனை சிறப்பு நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 5 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி மிதமிஞ்சும் மின்கழிவுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். தொடர்ந்து மதுரை தென்றல் வளம் வருகிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தொழில் சிறப்பு வழங்குகிறார் எம் கார்த்திகை ராஜா அவர்கள். சென்னை அஞ்சலாக படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி காலநிலை நடவடிக்கை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 தொடரில்

இந்திய இராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 9 மணிக்கு அரங்கிசை, இதில் காஞ்சிபுரம் குணசேகரன் நாகசுர இசை, அதைத் தொடர்ந்து சாலவாக்கம் எஸ்வி ரகுராமன் தவுள். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 10:25 அரசின் 12 கால ஆட்சியின் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நேற்றைய ஒளிபரப்பு. 11:00 செய்தி சுருக்கம். 11:02 இலக்கியம் பேசுவோம். பொருணராற்றுப்படையில் பன்முகத்திறம். பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை முனைவர் என். சுலோச்சனா. எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா. சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா. கதை அரங்கம் பை ஹரிணி. தொகுத்து வழங்குகிறார் எம். விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே. வித்யாவதி அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கில செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சியில் கன்னட மொழி பாடல் கம்போஸ் பண்ணுகிறார் பிஆர் கீதா. 2:55 வானிலை அறிக்கை. 3:00 நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். மீண்டும் 5:27 குரளமுதம் 284 தொடங்கும். 5:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கில செய்திகள். 6:10 பொன்னுமணி ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. லட்சுமணன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்ட காமாட்சிபுர சென்டெக்ஸ் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம். அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனைகள், விடைபெறும் முன் போன்ற பகுதிகள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 6:00 செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம்

0: கொண்டாடப்படுகிறது. உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: वैसे वैसे इससे जुड़ी नई संभावनाएं भी बढ़ेगी। ये खिलाड़ियों के लिए नई कैरियर अपॉर्चुनिटीज लेकर आएगा। यह ट्रेनर्स, स्पोर्ट्स साइंटिस्ट, रिसर्चर्स और इवेंट मैनेजर्स के लिए भी नए अवसर बनाएगा।
1: Prime Minister Narendra Modi yesterday held talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi. The two leaders reviewed the full spectrum of bilateral relations and explored new avenues of cooperation in energy, trade, investment, healthcare, and automobiles, among others. In a social media post, Mr. Modi said they had extensive discussions on expanding cooperation in energy, critical minerals, technology, agriculture, health, and people-to-people ties. The Appointments Committee of the Cabinet has approved a one-year extension for Tarun Kapoor, a retired 1987 batch IAS officer, as advisor to the Prime Minister Narendra Modi. The Department of Personnel and Training informed that Mr. Kapoor's extended tenure in the Prime Minister's office takes effect on 10th of this month for a period of 1 year. The Appointments Committee of the Cabinet has approved the appointment of Neelkant Mishra as Executive Director, World Bank Headquarters, Washington, D.C. for a tenure of 3 years. The Department of Personnel and Training informed that the tenure of Parmeswaran Iyer has also been extended till the new incumbent assumes charge. The Reserve Bank of India, RBI, will announce its bi-monthly monetary policy today. RBI Governor Sanjay Malhotra will announce the decisions taken by the Monetary Policy Committee, MPC, this morning. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhashi Kashyap passed away in New Delhi yesterday following a prolonged illness. He was 97. Dr. Kashyap was part of the high-level committee headed by former President Ramnath Kovind to prepare a legal framework on simultaneous elections. Author of over 100 books, he served as a Secretary General of Lok Sabha from 1983 to 1990. In his condolence message, Prime Minister Narendra Modi said that Dr. Kashyap was one of India's foremost constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the Men's Under-18 Asia Cup Hockey Tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
3: இனித்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
4: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும், இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசு

0: விழுகிறது. அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புறத்தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டிடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டிடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடாவிடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழிய செய்வோமே, பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆன்மீக மனம் கமழும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக பாம்பே சகோதரிகள் வழங்கிய பாடல்.

ஆன்மீக மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் இதோ காற்றலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலையில் பக்தி மனம் கமழும் ஆன்மீக பக்தி பாடல்களுடன். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒளிபரப்பாகும் பாடல் கிளன் சத்திய

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆன்மீக மனம் கமழும் பக்தி மாலையில். இன்றைய பக்தி மாலை தரும் நிறைவான பாடல்

நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் நாளை காலை பக்தி மாலையில் சந்திக்கலாம். நேரம் 6:35.

0: இன்று பராபர வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பச்சை இறக்கை நாவாய்ப்பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். கிரைசோஃபேனியா கெர்னியா என்ற அறிவியல் பெயர் கொண்ட பச்சை கண்ணாடி இறக்கை நாவாய்ப்பூச்சி கண்ணாடி இறக்கை பூச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் ஒரு மிகச்சிறந்த இறைவிழுங்கி வகை உயிரியல் காரணியாகும். பயிர்களுக்கு சேதம் விளைவிக்காமல் தீமை செய்யும் பூச்சிகளை மட்டுமே வேட்டையாடி உண்பதால் விவசாயிகளின் மிக முக்கிய நண்பனாக கருதப்படுகிறது. இதன் முக்கிய பண்புகள் மற்றும் செயல்பாடுகளாக, இதன் தோற்றம் முதிர்ந்த பூச்சிகள் வெளிர் பச்சை நிறத்தில், மெல்லிய நரம்புகள் ஓடும் வெளிப்படையான கண்ணாடி போன்ற இறக்கைகளையும் நீண்ட உணர் கொம்புகளையும் கொண்டிருக்கும். வேட்டையாடும் பருவம் என்றால் ஆச்சரியமான விஷயம், அதாவது முதிர்ந்த பூச்சிகள் பூச்சிகளை உண்பதில்லை, அவை தேன் மற்றும் மகரந்தத்தையே உண்கின்றன. இதன் இளம் குஞ்சுகள் மட்டுமே மிக ஆக்ரோசமான வேட்டையாடிகள் ஆகும். எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது? இதன் இளம் குஞ்சுகள் தங்களுக்கு கிடைக்கும் அனைத்து வகையான மென்மையான உடலமைப்பு கொண்ட சார் உறிஞ்சும்

0: பூச்சிகளையும் அவற்றின் முட்டைகளையும் கவ்வி பிடித்து சாற்றை உறிஞ்சி அழித்துவிடும். இதனால் இதற்கு அஸ்வினி சிங்கம் என்றொரு பெயரும் உண்டு. கட்டுப்படுத்தும் முக்கிய பூச்சிகள் அஸ்வினி பூச்சிகள். இவை பருத்தி, கத்தரி, வெண்டை, மிளகாய், முட்டைக்கோஸ் ஆகிய பயிர்களை தாக்கும். மாவு பூச்சி பப்பாளி, மரவள்ளி, பருத்தி, கொய்யா ஆகிய பயிர்களில் நோய்களை தாக்கும். வெள்ளை ஈக்கள் பருத்தி, தக்காளி, காய்கறி பயிர்கள் ஆகியவற்றை தாக்கும். இலைப்பேன் மற்றும் அந்துப்பூச்சி நெல், சோளம், கம்பு, பருத்தி மற்றும் இலைப்பேன் மற்றும் அந்துப்பூச்சி முட்டைகள் நெல், சோளம், கம்பு, பருத்தி மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் போன்றவற்றை தாக்கும். இவற்றினை வயலில் பயன்படுத்தும் முறைகள் என்று பார்க்கும்போது, முட்டை அட்டைகளை வயலில் பயன்படுத்தும் முறை, இது பொதுவாக வேளாண் ஆய்வகங்களில் இருந்து இதன் முட்டைகள் அட்டை வடிவில் விநியோகம் செய்யப்படுகின்றன. ஒரு ஏக்கருக்கு சுமார் நெருக்கமாக 2000 முதல் 4000 முட்டைகள் அல்லது இளம் குஞ்சுகள் என்ற அளவில் பூச்சி தாக்குதலின் தீவிரத்தை பொறுத்து காலை அல்லது மாலை வேளைகளில் வயலில் வெளியிட வேண்டும். இவற்றை வயலில் விடுவிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பும் பின்பும் எவ்விதமான ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் தெளிக்கக்கூடாது. இதன் முட்டைகள் நீண்ட மெல்லிய காம்புகளின் நுனியில் இலைகளின் அடியில் ஒட்டப்பட்டிருக்கும். காம்பின் நுனியில் முட்டைகள் இருப்பதற்கு காரணம், முதலில் பொரிந்து வெளிவரும் இளம் குஞ்சு பசியில் பக்கத்தில் இருக்கும் மற்ற முட்டைகளையே தின்றுவிடக்கூடாது என்பதற்காக இயற்கை கொடுத்த பாதுகாப்பு அரண் ஆகும். இவ்வாறு சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில், கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முக்கியமா அந்த பேக்ல வந்து காத்து வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஏன்னா ஏனரோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ காற்று இல்லாமல் தான் வந்து அது வந்து தீவனமாக வந்து மாறும்.
2: இல்லைன்னா ஈரப்பதமும் இருக்கக்கூடாது,
1: காற்றும் இருக்கக்கூடாது. நம்ம போட்டு ஒரு 50 கிலோக்கு வந்து நல்லா ஏர் இல்லாமல் நல்லா மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு மிதிச்சு அந்த மாதிரி நல்லா இறுக்கி, இல்லைன்னா இப்போ சிம்பிள் இப்போ வேக்கம் இதெல்லாம் வந்துருச்சு, அந்த மாதிரி காற்றை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு கட்டிட்டு நல்லா சீல் பண்ணிட்டு நீங்கள் வச்சிட்டீங்கன்னா 21 நாள் சொல்றாங்க, 1 மாசத்துக்குள்ள என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு அது ரெடி ஆயிரும்.
2: இல்லாம
1: எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க இப்ப சொல்றது மூலமா இல்லைனாலும் நீங்க அதுக்கு தனியா பயிற்சிகள் நிறைய நம்ம இந்த மாதிரி மையங்கள்ல வந்து நடக்குது. சைலேஜ் மேக்கிங்க தனியா பயிற்சிகள் வந்து நடக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பயிற்சிகள்ல போய் கலந்துக்கலாம். பேராசிரியர்கள் இல்ல எங்களை மாதிரி தொழில்நுட்பம் பேசுறாங்க, நீங்க அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப கட் பண்ணிட்டு நம்ம 1 மாசத்துல வந்து ரெடி ஆயிரும். நம்ம அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா தீவனத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இது என்னன்னா நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே வந்து இதுக்கு தயாராகணும். அளவுக்கு அதிகமான இந்த தீவனப்புல் மகசூல் வந்து இருக்கோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைலேஜ் மேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு தொழில்நுட்பம். அதே மாதிரி அசோலா வளர்ப்பு, இன்னைக்கு அசோலா அப்படிங்கிறது எல்லா சீசன்லையுமே வளரக்கூடியது. இது நிறைய இடமும் தேவைப்படாது, நல்ல புரதச்சத்து மிகுந்தது. தீவன மாவெல்லாம் வாங்கி போடுறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 18 விழுக்காடு தான் ப்ரோட்டீன் இருக்கும். மாவு வாங்கி போடுறதே ப்ரோட்டீனுக்காக தான், புரதச்சத்துக்காக தான். அசோலா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 23-25% ப்ரோட்டீன் வந்து இருக்கும். நீங்கள் அது மூட்டை 1500 ரூபா. இது வந்து நம்ம நீங்கள் ஒரு வீட்லேயே வந்து ஒரு 6 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி ஆழம் இருக்கிற தொட்டி, இல்லைனா இதுக்கு ரெடிமேடாக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துச்சு, வாங்கி ஃபிட் பண்ணி கொஞ்சம் மண்ணை போட்டு சாணத்தை கரைச்சி விட்டு தண்ணியை ஊற்றி அசோலா விதைகளை விட்டிங்கன்னா 15 நாளில் உங்களுக்கு வந்து அசோலா வந்து 3 மடங்கு ஆயிரும். 1 கிலோ விட்டிங்கன்னா 3 மடங்கு ஆயிரும். நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை மாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த அசோலா தொட்டிகளை
2: தீவன செலவு குறையும்,
1: கண்டிப்பாக குறையும். அதே சமயம் உங்களுக்கு பால் உற்பத்தியும் கூடும்.
3: இன்றைய நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தொடர்கின்றது.
2: இப்போ இந்த தீவனங்கள்லேயே, பசுந்தீவனங்கள்லேயே நம்ம இன்னந்த முறைகளை மேற்கொண்டா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருக்கா?
1: குறைந்த இடத்துல குறைந்த முதலீட்டில் உங்களுக்கு வந்து நிறைய வந்து தீவனமும் வரணும் மகசூலும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சடு ஃபாடர் கலப்பு தீவன முறையை தான் பின்பற்றணும். இப்போ தோராயமாக இந்த ஒரு தொழில்நுட்பம் இருக்குது 10 செண்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்நடை பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய இது சம்மந்தம் ஆராய்ச்சி நடந்திருக்கு. விவசாயிகள் நிலத்தில் பண்ணி அப்படின்னா ஒரு 10 செண்டு நிலம் இருக்குது அப்படின்னா 4 செண்டு வந்து இந்த கம்பு நீர் பயிர் ஒட்டு போல் போடலாம், 2 செண்டு வந்து தீவன சோளம் மல்டிகட்

0: அதாவது ஒரு 7 டைம் 8 டைம் வந்து நீங்கள் இந்த ஸோ கட் பண்ணிக்கலாம், இந்த தீவன சோளத்தை போடலாம். ஒரு செண்டு வந்து தீவன மக்காச்சோளம், நம்ம நார்மலாக மக்காச்சோளம் போடுறத விட தீவன மக்காச்சோளம் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புல் வகைகளை வந்து உங்களுக்கு மாட்டுக்கு கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி சத்துக்களை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் வந்து புரதச்சத்தை கொடுக்கறதுக்கு தீவன தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம், அது 1.5 செண்டு போடலாம். இந்த வேலி மசால் முயல் மசால் ஐட்டங்கள் வந்து நீங்கள் ஒரு 1.5 செண்டுக்கு வந்து போடலாம். சுற்றி அந்த இடத்த சுற்றி அகத்தியோ சுபா புல்லோ அந்த மாதிரி மரவகை புரதச்சத்து கொடுக்கக்கூடிய தீவன பயிர்களை வந்து சாகுபடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் தோராயிரமாக 9000 டன், கிட்டத்தட்ட 10000 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். மகசூலை விட இப்போ இது 10 சென்ட்லேயே வந்து நீங்கள் வெறும் கம்பெனி பேர் ஒட்டு புல் மட்டும் போட்டிங்கன்னா நிறைய வரும், ஆனால் அதை கால்நடை கொடுக்கும்போது மகசூலில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக வரும்.
1: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார்.

0: ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வாரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர் கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிற நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அது அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நம்மளுக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ் அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த

0: மூன்று நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்ட் சலுடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: நம்ம ஊரில் ஒரு அட்ரஸ் கேட்கும்போது அந்த குப்பை மேட்டை தாண்டி லெஃப்ட் எடுங்கன்னு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? சிரிப்போம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம தெருக்களில் குப்பை மேடுகளே அடையாள கற்களாக மாறிடுச்சுன்னா அது கொஞ்சம் கவலைப்படக்கூடிய விஷயம்தான். இப்போ இந்தியா முழுக்க நகரங்கள் வளருது, மக்கள் அதிகமாக இருக்காங்க, வாங்குகிற பொருட்கள் கூடுது, ஆனால் அதே வேகத்தில் குப்பையும் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் சண்டிகர் மாநகராட்சி கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் சுவாரஸ்யமான முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? குப்பை சாலையில் போட்டுட்டு பிடிப்பட்ட ஃபைன் கட்டணும். சரி, ஃபைன் கட்ட முடியலன்னா பரவாயில்ல, வாங்க நீங்களே சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக அறிமுகப்படுத்திய நகரம் சண்டிகர். சிட்டி பியூட்டிஃபுல் அப்படின்னு அழைக்கப்படுற சண்டிகர் ஒழுங்கான நகரம்னு ஏற்கனவே பேர் வாங்கியிருக்கு. இப்போது அந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக இருந்தாலும் சுவாரஸ்யமான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு டிசம்பரில் சண்டிகரின் செக்டர் 25 செக்டர் 8 பகுதிகளில் இருந்த 2 பேருக்கு பொது இடத்துல குப்பை போட்டதுக்காக 13,401 ரூபா 14,071 ரூபான்னு அபராதம் விதிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த 2 பேரும் எங்களால் அந்த அபராதம் கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கு க்ளவுஸ், ப்ரூம், சுத்தம் செய்ய வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் கொடுத்து சரி அபராதத்துக்கு பதிலாக நீங்களே வந்து சுத்தம் பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க. சண்டிகர் மாநகராட்சி ஆணையர் அமித்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நகரத்தை சுத்தமாக வச்சிருக்க எவ்வளவு உழைப்பு தேவைப்படுது என்பதை மக்களும் புரிஞ்சுக்கணும், தண்டனை மட்டுமல்ல விழிப்புணர்வும் தேவை. அதாவது குப்பை போட்டவங்க ஒரு நாள் சுத்தம் செய்யும் வேலை பண்ணி பார்த்தா தான் அடடா நாம் போட்ட ஒரு கவரை எடுத்து தூக்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமானு கொஞ்சம் புரியும். இதுக்கு முன்னாடியும் சண்டிகர் ஒரு கலக்கல் முயற்சி பண்ணியிருந்தாங்க.

0: மணிமஜுரா பகுதியில் ஒரு பெண்ணும் இளைஞரும் சாலையில் குப்பை போட்டதில் மாட்டிக்கிட்டாங்க. பொதுவாக ஃபைன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஆனால் அந்த நேரத்தில் அப்படி செய்யலை. மாநகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வீட்டுக்கே போய் தவில் அடிச்சுட்டு பஞ்சாபி நகைச்சுவை பாடல்கள் பாடிக்கிட்டு இது உங்கள் குப்பை தானே வாங்க திரும்பி எடுத்துக்கோங்கன்னு குப்பையையே வீட்டுக்கு திருப்பி கொடுத்தாங்க. அந்த தெருவே ஒரு சினிமா சீன் மாதிரி இருந்திருக்கும். இது கொஞ்சம் வேடிக்கையாக தோணலாம், ஆனால் அதன் நோக்கம் என்ன, குப்பை போட்டுட்டு போயிடலாம்ங்கிற யாரும் நினைக்கக்கூடாது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. சண்டிகர் மக்கள் யாராவது திறந்த வெளியில் குப்பை போட்டுறதை பார்த்தா ஃபோட்டோ எடுத்து மாநகராட்சி மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணலாம். அதிகாரிகள் வெரிஃபை பண்ணி அது உண்மையாக இருந்தால் குப்பை போட்டவங்களுக்கு செலான், புகார் கொடுத்தவங்களுக்கு 250 ரூபாய் பரிசு. இந்தியாவில் தினமும் 160,000 முதல் 170,000 டன் வரை நகர குப்பைகள் உருவாகுது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6.2 கோடி டன், அவ்வளவு குப்பை. ஆனால் அதில் 70 முதல் 75% தான் சேகரிக்கப்படுது. அதிலேயும் 30% குறைவு தான் முறையாக ப்ராசஸ் செய்யப்படுகிறது. மீதம் இருக்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கே கிஃப்ட்டு. நம்ம பெரிய நகரங்கள் தான் இந்த பிரச்சனை இன்னும் மோசமாக இருக்குது. உதாரணத்துக்கு டெல்லி, அங்கே தினமும் 11,000 டன் குப்பை உருவாகுது. அதனால் பால்ஷுவா கசிபார் மாதிரி லேண்ட்ஃபில்கள் குப்பை மலைகளாக மாறியிருக்கு. 250 அடி உயரம், அதாவது சில கட்டடங்களை விட உயரமாக குப்பை மலை. அங்கே இருந்து மீத்தேன் போன்ற நச்சு வாய்க்கள் வெளியே வருது, தீப்பிடிக்குது. அங்கே சுற்றி வாழ்கிற மக்களுக்கு உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுது. அதுவும் பிளாஸ்டிக் குப்பை வேற ஒரு பெரிய தலைவலி. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 35 முதல் 40 லட்சம் டன் பிளாஸ்டிக் வேஸ்ட் உருவாகுது. 2014 தொடங்கப்பட்ட ஸ்வச் பாரத் மிஷன், 2016 சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் விதிகள் எல்லாமே இதை சரி செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்கு. வீட்டிலேயே குப்பையை பிரித்து கொடுக்கணும், கம்போஸ்ட் செய்யணும், லேண்ட்ஃபில்லை குறைக்கணும் அப்படிங்கிற நிறைய விதிமுறைகள் வந்திருக்கு. ஆனால் சட்டம் மட்டும் போதாது, மனசும் மாறணும். நம்ம வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சா போதுமா, வீட்டு வாசலுக்கு வெளியேயும் சுத்தமாக இருக்கணுமே. அதுதான் இந்த சண்டிகர் முயற்சி சொல்ல வர பெரிய மெசேஜ். உண்மையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனால் வித்தியாசமான முயற்சிகள் இந்தியா முழுக்க வந்தால் ஒரு நாள் குப்பை மேட்டை தாண்டி லெஃப்ட் எடுங்கன்னு சொல்கிற நிலைமை மாறிடுமோ என்னமோ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம். புத்தம் புது காலை கட்டுப்பாடான வாழ்க்கையிலிருந்து விழிப்புணர்வு ஆற்றல் உண்டாகிறது. கட்டுப்பாடான வாழ்க்கையிலிருந்து விழிப்புணர்வு ஆற்றல் உண்டாகிறது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம்புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில் காந்தி அஞ்சலி.

பள்ளி ஆசிரியனாக என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்றும் தொடர்கின்றன. உள்ளத்தின் பண்பு அல்லது சன்மார்க்கத்தை வளர்த்து கொள்வதற்கே எப்பொழுதும் நான் முதலிடம் கொடுத்து வந்தேன். எல்லோருக்கும் ஒரே விதமான சன்மார்க்க பயிற்சியை அளித்துவிட முடியும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஒரு நாளில் 24 மணி நேரமும் மாணவர்களின் தந்தையாக அவர்களையே இருந்து வருவது என்று தீர்மானித்தேன். அவர்கள் பெறும் கல்விக்கு சரியான அடிப்படை அவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்வதே என்று கருதினேன். நான் அந்த அடிப்படையை பலமாக போட்டுவிட்டால் மற்ற விஷயங்களை எல்லாம் அவர்களாகவோ அல்லது நண்பர்களின் உதவியாலோ அவர்கள் கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அதோடு நிற்காமல் இலக்கிய பயிற்சி இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்ததால் ஸ்ரீ காலன்பெக், ஸ்ரீ பிரக்ஜித் தேசாய் ஆகியோரின் உதவியுடன் சில வகுப்புகளையும் நான் ஆரம்பித்தேன். உடலை வளர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நான் குறைத்து எண்ணிவிடவில்லை. அன்றாடம் வழக்கமாக அவர்கள் செய்து வந்த காரியங்களினால் இந்த உடல் வளர்ச்சியை அவர்கள் பெற்று வந்தார்கள். ஏனெனில் பண்ணையில் வேலைக்காரர்களே இல்லை. சமையல் செய்வதிலிருந்து மற்ற எல்லா வேலைகளையும் பண்ணைவாசிகளே செய்து வந்தனர். பழமரங்கள் பலவற்றை கவனித்துக் கொள்ளவும் வேண்டியிருந்தது. தோட்ட வேலையில் ஸ்ரீ காலன்பக்கு அதிக ஆர்வம். அரசாங்கத்தின் மாதிரி தோட்டம் ஒன்றில் இருந்ததால் அவருக்கு இதில் அனுபவமும் இருந்தது. சமையல் வேலையில் ஈடுபடாத மற்ற எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் கொஞ்ச நேரம் தோட்ட வேலை செய்தாக வேண்டியது அவர்களுடைய கடமையாயிற்று. இவ்வேளையில் பெரும்பகுதியை குழந்தைகளே செய்து வந்தனர். குழிகளை வெட்டுவது, மரம் வெட்டுவது, தூக்குவது போன்றவைகளை அவர்களே செய்தார்கள். இவை அவர்களுக்கு நல்ல தேக பயிற்சியை தந்தன. இவ்வேளைகளை அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு செய்து வந்தனர். ஆகையால் அவர்களுக்கு வேறு தேக பயிற்சியோ விளையாட்டுகளோ பொதுவாக தேவைப்படவில்லை. இக்குழந்தைகளில் சிலர் சிற்சில சமயங்களில், எல்லா குழந்தைகளுமே வேலைக்கு சோம்பியதும் உண்டு, சில நேரங்களில் இதை பார்க்காதது போல நான் இருந்து விடுவேன். ஆனால் அநேகமாக அவர்களிடம் நான் கண்டிப்பாகவே இருப்பேன். இந்த கண்டிப்பை அவர்கள் விரும்புவதில்லை என்றே சொல்வேன். என்றாலும் என்னுடைய கண்டிப்பை அவர்கள் ஒரு சமயமாவது எதிர்த்ததாக எனக்கு ஞாபகமில்லை. நான் அவர்களிடம் கண்டிப்பாக இருந்த சமயங்களில் ஒருவர் செய்ய வேண்டிய வேலை விஷயத்தில் விளையாட்டாக இருந்துவிடக்கூடாது என்று எடுத்துக்காட்டி அவர்கள் உணரும்படி செய்வேன். ஆனால் அந்த உறுதி அவர்களிடம் கொஞ்ச நேரத்திற்குத்தான் இருக்கும். அடுத்த கணம் அவர்கள் வேலையை போட்டுவிட்டு விளையாடச் சென்று விடுவார்கள். என்றாலும் நாங்கள் சமாளித்து கொண்டு வந்தோம். அவர்கள் நல்ல உடற்கட்டும் அடைந்து வந்தார்கள். பண்ணையில் நோய் என்பதே இல்லை. இதற்கு நல்ல காற்று, நீரும் உரிய

வேளையில் சாப்பிடுவதும் காரணங்களாகும். கைத்தொழில் பயிற்சியை பற்றியும் கூற வேண்டும். சிறுவர்களில் ஒவ்வொருவருக்கும் பயனுள்ள ஏதாவது ஒரு கைத்தொழிலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஸ்ரீ காலன்பாக் செருப்பு தைக்கும் தொழிலை கற்றுக்கொண்டு வந்தார். இந்த வித்தையை நானும் கற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்ள விரும்பியவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். ஸ்ரீ காலன்பாக்குக்கு தச்சு வேலையிலும் கொஞ்சம் அனுபவம் உண்டு. அந்த தொழில் அறிந்த மற்றொருவரும் பண்ணையில் இருந்தார். ஆகவே தச்சு தொழில் கற்றுக் கொடுக்கவும் ஒரு சிறு வகுப்பு ஆரம்பித்தோம். சமையல் வேலையோ அநேகமாக எல்லா சிறுவர்களுக்குமே தெரியும். அங்கு இவை யாவும் அவர்களுக்கு புதியவை. ஒரு நாளைக்கு இவைகளையெல்லாம் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என்று அவர்கள் கனவு கண்டது கூட இல்லை. பொதுவாக தென்னாப்பிரிக்காவில் இந்திய சிறுவர்கள் பெற்று வந்த ஒரே பயிற்சி படிப்பதும் எழுதுவதும் கணக்கு போடுவதும் தான். டால்ஸ்டாய் பண்ணையில் உபாத்தியாயர்கள் எதை தாம் செய்யவில்லையோ அவற்றை செய்யுமாறு சிறுவர்களிடம் சொல்லக்கூடாது என்பதை ஒரு விதியாக்கிவிட்டோம். ஆகையால் ஒரு வேலையை செய்யுமாறு குழந்தைகளிடம் கூறினால் ஒரு உபாத்தியாயரும் அவர்களுடன் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். எனவே சிறுவர்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அதை மகிழ்ச்சியுடன் கற்றுக்கொண்டார்கள். இலக்கிய பயிற்சியை பற்றியும் ஒழுக்கத்தை வளர்ப்பது பற்றியும் பின்னால் வரும் அத்தியாயங்களில் கூறுகிறேன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420 2233.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
4: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
9: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
9: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
10: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
11: தொடர்வது தமிழர் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக

இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம் பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளாா்.

0: கற்றல் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த வெனிசுலா திகழ்வதாகவும் எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில் உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார்.

0: அறிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நெரும்கலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
3: பொதுவாகவே ஒருவருடைய குரலை நாம் கேட்கும் பொழுது என்னப்பா ஒரு மாதிரியா பேசுறீங்க என்று கேட்போம். கேட்டால் உடனே அவர்கள் சொல்வது தொண்டை வலி, 2-3 ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூறுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக விழுங்குவதில் சிரமம், உணவு விழுங்குவதில் தண்ணீர் விழுங்குவதில் சிரமம் இருப்பதாக சொல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக குரலில் மாற்றம் ஏற்படும். குரல் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். பாடும் பொழுதும் பேசும் பொழுதும் நாம் கேட்டு கேட்டு கேட்டு பழக்கப்படுகின்ற குரல். குரல் என்பது ஒருவருடைய அடையாளமாகவே இருக்கின்றது. டிம்பர் ஆஃப் வாய்ஸ் என்று சொல்வார்கள். ஒருவருடைய குரலை கேட்டால் இன்னாருடைய குரல் என்று நாம் அதை அறிந்து கொள்ளலாம். வேறு சில குரல் மாற்றம், குரலுக்கு பதிலாக காற்று மட்டுமே வரும். ஒரு காற்று மட்டுமே வரும், குரல் வராது. அத்தகைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது தவிர குரட்டை ஒளி, இரவிலே தூங்கும் பொழுது மிகுந்த குரட்டை ஒளியினால் சுற்றி இருந்து தூங்குபவர்களுடைய தூக்கம் கெடும் அல்லது துணைவியாருடைய தூக்கம் கெடும். வாந்தி வருவது, இருமல் வருவது, இருமலில் சளி ரத்தம் வருவது, இவை அனைத்துமே தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளாகும். தொண்டையில் ஏற்படும் முக்கிய நோய் தாக்க அறிகுறிகள் எதனால் வருகின்றன என்றால் குளிர்பானங்கள், குளிர் பிரதேச பிரயாணங்கள், சளி பிடித்து தொண்டையில் அவரை பாரா வண்ணம் வேண்டிய மருந்து மாத்திரைகள் எடுத்து கொள்ளாமல் இருப்பதனால் இந்த வலி அதிகமாக உண்டாகும். காய்ச்சல் வரும், தலைவலியை உண்டாகும். ஆகவே உணவு விழுங்குவதிலும் வலி சிரமம் ஏற்படும். குழந்தை பருவத்தினருக்கு டான்சில் அடிநாய்டு வீக்கம் உண்டாதனால் ஏற்படும். காலை இரவு இந்த இரு வேளையும் பல் துலக்கிய பின் வெதுவெதுப்பான தண்ணீரில் உப்பிட்டு வாய் கொப்பளித்தால் இந்த சிரமம் வெகுவாக குறைந்துவிடும். 3-4 குளிர்பானங்கள், சாக்லேட், நீர் கோர்வையில் பழங்கள் இவற்றை தவிர்ப்பதனாலும் தொண்டை வலி அல்லது விழுங்கும் சிரமம் குறைந்துவிடும். நாம் வசிக்கின்ற பகுதியின் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, தூசி படிந்து புகைகளோடு குப்பைகளோடு இருக்கின்றோமா என்று பார்ப்பதை மட்டுமல்லாமல் செல்ல பிராணிகளுடன் ஒட்டி உறவாடி நெருங்கி விளையாடுகிறார்களா என்பதையும் கவனிக்க வேண்டும். பறவைகள் வளர்ப்பது அல்லது பறவை கூண்டுகளுக்கு அருகிலே வசிப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். குரலில் மாற்றம் இரு வாரங்களுக்குள் சரியாகவே இல்லாவிட்டால் குரல்வளை நாணை பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கு தொண்டைக்குள் ஒரு ஒளி பாய்ச்சி

0: ஒரு காமராவை பொருத்தி டிவி மானிட்டரில் பார்க்கலாம். எளிதான பரிசோதனை தான். குரல்வளை நான் அசைவு, அவற்றில் ஏதாவது வீக்கம் அல்லது சிறு கட்டிகள் இருந்தால் அதில் தெரிந்துவிடும். குரல் மாற்றத்திற்கு மற்றொரு முக்கியமான காரணம் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன்களின் அளவை சோதிக்க வேண்டும். முன் கழுத்து கலலை வீக்கம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். உரத்த குரலில் பேசுதல், கத்துதல், பாடுதலை தவிர்க்க வேண்டும். உடல் பருமன், தொந்தி, மூக்கடைப்பு இருப்பவர்களால் குரட்டை ஒளி தூக்கமின்மையினால் இதய பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகா, காற்றுப்பாதை குறுகளை அறுவை சிகிச்சை மூலம் விரிவுபடுத்தி போதிய தூக்கத்தை பெறலாம், குரட்டையின்றி வாழலாம். தொடர்ந்து இருமல் சளியில் ரத்தம் வந்தால் நுரையீரல் பரிசோதனை, காசநோய் பரிசோதனை செய்து மாத்திரைகளாலேயே தற்காலத்தில் சிகிச்சை மூலம் நோயை போக்கலாம். புகைப்பிடித்தல், மதுப்பழக்கம், புகையிலை பழக்கம், பான்பராக் ஆகியவற்றை அறவே தவிர்க்க வேண்டும். வாந்தி இருப்பின் உடல் இறைப்பை ஆகியவற்றை அகநோக்கி பரிசோதனை செய்து அதற்குரிய சிகிச்சை பெற்றால் இரத்த வாந்தியோ வரவது நின்றுவிடும். இது தவிர இக்காலகட்டங்களில் அதி தீவிர சிகிச்சைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அந்த சமயத்தில் தொண்டையில் மூச்சு குழலில் ஒரு ஓட்டை இட்டு குழாய் பொறுத்து ட்ரக்கியாஸ்டமி என்கின்ற அறுவை சிகிச்சை சர்வசாதாரணமாகிவிடும். குழல்வளை தொண்டை புற்றுநோய் உண்டா என ஆரம்ப நிலையிலே பரிசோதித்து அறுவை சிகிச்சை, கதிரியக்கம், மருந்தூட்டம் ஆகியவற்றின் மூலமாக அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கலாம். செயற்கை குரல் வாழ்வு சாதனங்கள் மூலம் புனர்வாழ்வு அடையலாம்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை, நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
4: காசி தேசத்தில் ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவன் அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இற தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே, உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன்தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாகினது இந்த மரம்தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம்தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம்தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோடய நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது.

நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னால் ஒன்று மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டேன், உன்னை பாராட்டுறேன், உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளுத்தாரேன் அப்படின்னாரான் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னாரு இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?

0: நிறம் கலை 7:35
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி மிதமிஞ்சும் மின் கழிவுகள் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இன்றைய உலகம் முழுவதும் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக உயர்ந்துக்கிட்டே தான் வருது. ஒவ்வொரு ஆண்டும் புது புது மொபைல் ஃபோன்கள், கணினிகள், மின்னணு சாதனங்கள் சந்தைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் பழைய சாதனங்கள் எங்கே போகுது? இப்படி ஒரு கேள்வி நமக்கு தோன்றத்தான் செய்யுது. இதுவே இன்று உலக நாடுகள் கவலைப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் மின் கழிவுகள் அல்லது இவேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி சிறப்பு நிகழ்ச்சியில் மிதமிஞ்சும் மின் கழிவுகள் இதை பற்றி தான் நாம் விரிவாக பேச காத்துக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் நுண் உயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: மின் கழிவு அப்படின்னா என்ன சார்?
3: இது வந்து 21st century ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுகளில் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் கழிவுன்றது என்ன நினைச்சிருந்தோம்னா, கழிவுன்றது இன்னொரு உயிருக்கு அது உணவாக இருக்கும், அதை உரமாக மாற்ற முடியும். ஆனால் அந்த மின் கழிவுகள் வந்து ஒரு அதை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மின் கழிவுன்றது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்குது, ப்ளஸ் மெட்டல்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்ததுனால வந்து இன்னும் நம்ம இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின் கழிவுகளை எப்படி நம்ம கையால் போகிறோம்ன்றதுக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழல் தான் ஏற்படுது. முதல்ல மின் கழிவுனா என்ன, அதோட சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியும். இன்றைக்கி வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் லேப்டாப் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. இந்த செல்ஃபோன்லாம் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்குது. இப்போ நம்ம எல்லா செல்ஃபோன்லையும் சரி, எல்லா லேப்டாப்லையும் சரி, நமக்கு வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டர்ஸ் மூலமாக தான் அதோட ஃபங்க்ஷனிங் நடக்குது. ஆனால் இந்த கெப்பாசிட்டர்னால் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன்ற ஒரு கனிமத்திலிருந்து எடுக்கிற டேண்ட்லம், நயோபியம், இந்த ரெண்டு மினரல்ஸை வச்சு தான் இந்த கெப்பாசிட்டர் போல செய்கிறாங்க. இந்த ரெண்டு மினரல்ஸ் எங்கே இருக்குன்னா காங்கோ நாடுகள் அதிகமாக காணப்படுது. அப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு இயற்கையாலனா நம்ம ஒரு ஃபோனை எடுத்துக்கிறோம்னா அந்த ஃபோனுக்குள்ள ஏதோ ஒரு காட்டோட அழுகுறல் இருக்குன்னு தான் நினைக்கணும். இதை பூரா வந்து அங்கே இருக்க பழங்குடி மக்களை வந்து கனிம வளத்தை எடுத்து தான் இதை நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம இதை செஞ்சிடறோம். செஞ்சவனே இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா,

0: நம்ம வந்து அதை எதையுமே வந்து ரிப்பேர் பண்றது கிடையாது. முன்னாடினா பாத்தீங்கன்னா வந்து என்ன செய்யறீங்கன்னா, உங்க வீட்டுல ஏதோ ஒரு மின்னணு சாதனம் பாதிக்கப்படுது, நம்ம பக்கத்துல ஒரு ரிப்பேர் கடையில போய் ரிப்பேர் பண்ணிக்குவோம். ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா, எப்படி பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் அண்ட் த்ரோ பண்றோமோ அதே மாதிரி போனை யூஸ் அண்ட் த்ரோ பண்றோம். அதை விட ரொம்ப மோசமானது என்னன்னா, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாத்திட்டோம். இப்ப வந்து என்ன செய்யறது, நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போனை மாத்துறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், என்கிட்ட வந்து ரொம்ப பெரிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனா உண்மையிலேயே அதுக்கான பயன்பாடு மக்கள்கிட்ட இருக்கானா இல்லைன்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சிம்பிளா மாறதுனால தான் நம்ம இந்தியா மாதிரி 3 உலக நாடுகள்ல மின்னணு கழிவுகள் ரொம்ப அதிகமாக கொட்டப்படுது. அதை பத்தி ஆனா போதுமான ஆராய்ச்சிகள் இங்க கம்மி தான். அப்போ வந்து என்ன செய்யணும், அது இயற்கை சூழல ரொம்ப மோசமா சீரழிச்சுக்கிட்டு வருது. ஆனா இதை பத்தியான போதுமான விழிப்புணர்வு யார்கிட்டயுமே கிடையல. ஆனா வந்து என்னன்னா, இது வந்து மிக சீரியஸான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும், மிக சீரியஸான வந்து லேண்ட்ஃபில் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க, பிளஸ் வந்து நம்மளோட நீர்நிலையையும் நம்ம வந்து அதை மாசுபடுத்தும்.
1: இப்போ வந்து ஒரு சந்தைக்கு ஒரு புதுசா ஒரு மொபைல் வருது அப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பழையது வந்து நல்ல நிலைமையில இருந்தாலும் கூட அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கணும்னு தான் அவங்களுடைய எண்ணம் போகுது. இப்போ இது மட்டும்தான் அந்த இவேஸ்ட் அதிகரிக்க காரணமா, இல்லை வேற ஏதாவது இருக்குதா?
0: இதை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஏஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ வந்து நார்மலாகவே வந்து என்னென்னா, நம்ம வந்து உடல் உழைப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வேகமாக செய்யணும், எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமாக நடந்துக்கணும், நம்ம ரொம்ப டெக்னோகிராஃப்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி சுற்றி வந்து ஏதோ எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் தான் ஒரு பொருள் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, இதை சார்ந்து வாழ்ந்து பழகிட்டோம் நம்ம. இப்போ சார்ந்து வளைந்து பழகிட்டோன்றதை தாண்டி என்ன செய்யணும்னா, நம்ம ஒவ்வொரு தடவை இதை அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நம்ம. அப்போ இந்த அப்கிரேட் பண்ணுறது மூலம் என்ன செய்யறோம், நமக்கு ஒரு 3 வருஷத்துக்கு கழிச்சு நம்மகிட்ட வீட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் வந்து என்ன ஆயிடுதுன்னா, அது அவுடேட்டட் ஆயிடுது. அப்போ நான் என்ன செய்யப்போனா, திருப்பி அப்கிரேட் பண்ணுறேன்னு அப்கிரேட் பண்ணுறோமோ தவிர, இது உண்மையிலேயே மனிதனோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு விதத்தில் பெரிய பங்காற்றுது. எப்படி பங்காற்றுனா, என்னோட வேலையை வேகமாக முடிச்சு தருது, நான் இன்னும் ரொம்ப சொகுசாக வாழ்றதுக்கு உதவி பண்ணுது. ஆனால் இது இயற்கையை வந்து ரொம்ப ரொம்ப மாசுபடுத்துது. இதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த ரீயூஸ் கல்ச்சரை வந்து நம்ம திருப்பி மறுபடியும் நம்ம கொண்டு வரது மூலமாக தான் இந்த மின்னணு கழிவுகளை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும்.
1: உலக அளவில் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது?
0: உலக அளவில் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு சார். இது வந்து 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போ வளர்ந்த நாடுகளும் இதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கான தனிமங்கள் பூரா எங்கே கிடைக்குது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கோ, ருவாண்டா, மொசாம்பிக் அங்கே கிடைக்குது. ஆனால் அங்கே யாருமே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணலை. அப்போ நம்ம வந்து ஒரு நாட்டை அழிச்சு இல்லாட்டி ஒரு பகுதியிலிருந்து தான் நம்ம இந்த மினரல்ஸை பூரா எடுத்து பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்க உலக நாடுகள் பூரா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவுட் சோர்சிங் முறை மூலமாக நான் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை தயாரிக்கிறது வந்து என்னன்னா, ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு கொடுத்துறாங்க இல்லாட்டி வளரும் நாடுகளுக்கு கொடுத்துறாங்க. அப்போ என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் அங்கே இருக்காது, செல்லிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மக்களுக்கு வேலை கொடுக்கணும், இங்கே நம்ம வாழணும்ன்றக்காண்டி இங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறப்ப அதோட இக்காலஜிக்கல் பாதிப்புகள் பூரா நமக்கு மட்டும்தான் நடக்குமே தவிர உலக நாடுகளுக்கு பெருசாக நடக்காது. உலக நாடுகள் வந்து இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை குறைக்கிறதுல நிறைய எத்திக்கலி நான் எத்திக்கலி நிறைய விஷயங்களை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இதில் வந்து இன்னும் ரொம்ப கவனத்தோடு கையாள வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் பொருள் மக்காது. இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து என்ன செய்யணும்னா, அது என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு விஷத்தை குடிக்கிறீங்க, எனக்கு வந்து என்ன செய்யுது, எனக்கு லிவரை பாதிக்கப்படுது, என் கிட்னி கெட்டு போகுதுன்றது தெரியும். ஆனால் ஒரு பிளாஸ்டிக் இ வேஸ்ட்டு உடம்புல என்ன பிரச்சனை ஏற்படுத்துதுன்னு தெரியாது. அப்போ அப்போ தெரியாதப்ப இதை பூரா நம்ம என்ன செய்யறோமே, ஸ்கிராப்புக்கு தான் போடணும். இப்போ இந்த ஸ்கிராப்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஸ்கிராப்ல இருந்து அதை வந்து மெட்டல்ஸை பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நிறைய ஃபியூம்ஸ் வருது, நிறைய வந்து லெட்டு, மெர்க்குரி இந்த மாதிரியான நச்சு தனிமங்கள் வந்து நிறைய காற்றுல கலக்குது. அதே இது வந்து பார்த்தா நிலத்திலையும் கலக்கிறப்ப வந்து என்னன்னா, இது மிக மோசமான விளைவுகளை வந்து மனிதனுக்கும் ஏற்படுத்தும், சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தும்.
1: இப்போ நீங்க சொன்ன இந்த நச்சுக்கள், இது மட்டும்தான் அந்த மின் கழிவுல இருக்குதா, இல்ல வேற என்னென்ன இருக்குது?
0: மின் கழிவுகள் எடுத்து பாக்குறப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து நாட் எ சிங்கிள் என்டிட்டி, அதுல பிளாஸ்டிக் இருக்கு. கெப்பாசிட்டரில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அரிய வகை தனிமங்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நீங்கள் பேட்டரி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூம்ஸ் இருக்குது, ஆசிட் இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் கண்டாமினன்ட், இதிலிருந்து ஒன்று தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை நம்ம டீக்ரேட் பண்ணப்போ வந்து அது பார்த்தா அது பிவிசியா நைலானா நம்ம வகைப்படுத்த முடியும். ஆனால் இதில் இருக்கிறப்ப பார்த்தோன்னா ஒரு ஹை எண்டு தெர்மோஸ்டேபிள் பிளாஸ்டிக்ஸ். அப்போ வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதப்ப வந்து இதோட பாதிப்பு இதுதான் பிரச்சனை, இப்படி தான் நடக்கும்ன்றதை இன்னும் வரைக்கும் நம்மளால் சரியாக வகைப்படுத்த முடியலை. நம்மளால் வந்து ரொம்ப ஜெனரஸாக வந்து இது வந்து சில பேருக்கு வந்து என்ன ஏற்படுத்துதுன்னா, வந்து இந்த ஹெவி மெட்டல்ஸ்ன்ற தனிமங்கள் அவங்க உடம்புக்குள்ளே போய் அவங்களுக்கு வந்து சிறுநீரகம் சார்ந்த நிறைய பிரச்சனை ஏற்படுத்துது. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுது ஏற்படுத்துனா, அவங்க சாப்பிட்றப்ப சாப்பிட்ற பொருட்கள் மூலமாக மைக்ரோ பிளாஸ்டிக்கோ இல்லை வேறு விதத்தில் கலந்து அவங்களுக்கு வந்து குடல்

0: புற்றுநோய் இந்த மாதிரி ஏற்படுத்துது. இதை எரிக்கிறப்ப வந்து என்ன செய்யணும், காற்று மாசுபாடு ஏற்படுது. காற்று மாசுபாடு ஏற்படுறப்ப வந்து நமக்கு நுரையீரல பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த இ வேஸ்ட்ன்றது ஒரே ஒரு வேஸ்ட், நம்ம உடம்புல இருக்க வெவ்வேறு ஆர்கன்ஸ் அஃபெக்ட் பண்ற விதமா இருக்கு. இந்த இ வேஸ்ட்னால பர்டிகுலரா இது மட்டும் தான் பாதிக்கப்படும் நம்மளால சொல்ல முடியாது.
1: இப்ப நம்ம சிறு குழந்தைகள்ல பாத்துருப்போம், ஒரு பேட்டரி உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். சிறுவர்கள் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து உடச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு தூள் மாதிரி, ஒரு கரிய நிற சாம்பல் மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரி இப்போ இந்த பேட்டரி வேஸ்டேஜில் வந்து என்ன ஆபத்துகள் இருக்குது?
0: மெர்க்குரி ஆபத்து இருக்குது சார். மெர்க்குரினா பாதரசம் இருக்குது, ப்ளஸ் வந்து கேட்மியம் ஒன்று இருக்குது, லெட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப இன்னொரு முக்கியமான கேள்வி. முதல்லனா நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோன் வாங்குறப்ப வந்து என்னோடய ஃபோனில் வந்து பேட்டரி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிக்குவீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் ஃபோன்லேருந்து பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் அப்படியே என்ன செய்யணும், கொடுத்துட்டு புது ஃபோன் தான் வாங்க முடியும். ப்ளஸ் வந்து இப்போ இருக்க பேட்டரினா வந்து லித்தியம் பேட்டரிஸ், டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக வரப்போ வந்து என்னென்னா அந்த பேட்டரியில் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி ப்ளஸ் லித்தியம் அயான்ஸ் அதிகமாக வருது. அப்போ வந்து என்னென்னா முன்னே இருந்ததை விட இப்போ வந்து இதில் வர கழிவுகள் வந்து ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படுது. அதனால தான் வந்து இப்போ வளர்ந்த நாடுகளில் வந்து கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுறாங்க. அது கிரீன் எலக்ட்ரானிக்ஸ்னால் நீங்கள் வந்து அந்த மின் கழிவுகளை போட்டாலும் அது இயற்கை சுற்றுச்சூழலை வந்து ரொம்ப கம்மியான விதத்தில் பாதிக்கிற மாதிரி அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதுவும் வந்து இப்போ வந்து வெரி பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் அந்த துறை வளரலை. கிரீன் எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறாங்க, அப்புறம் மாடுலர் ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த ரிப்பேர் அண்ட் ரீயூஸ் கல்ச்சரை அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ரிப்பேர் ரீயூஸ் கல்ச்சர்னா என்னென்னா, ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஒரு குறைஞ்சது 5 வருஷமாக அதை வச்சுக்கோங்க. உங்களோட அப்டேட் வேணும்ன்றது அந்த ஃபோனை அப்படியே மாற்றாதீங்க. ஃபோனில் ஏதாவது மாடுலர் ஃபோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோனில் ஏதாவது ஒரு மைக்கு போகுது, அந்த மைக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனில் வந்து ஏதாவது ஒரு கேமரா போகுதுன்னா அந்த கேமராவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அப்படியே மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்லாம் வந்து இப்போ டெவலப் பண்ணுறாங்க சார். அது மூலமாக வந்து இந்த மின் கழிவுகளை நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்.
1: ஆனால் அறிவியல் வளர வளர வந்து தொழில்நுட்பமும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அப்போ இந்த இவேஸ்ட் குறித்து அறிவியல் சார்ந்த ஏதாவது செய்திகள் இருக்கா?
0: கிரீன் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஒரு ஃபீல்டு டெவலப் பண்ணாங்க சார். இந்த மின் கழிவுகளை நீங்கள் வந்து பார்க்குறப்ப வந்து அறிவியல் வளருது, ஆனால் நேச்சர் அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து முன்னிருந்ததை விட மரங்கள் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யணும், வந்து அறிவியலுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் இருக்கோ அதே மாதிரி நேச்சருக்கு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு வேகமான கலாச்சாரத்தில் வாழ்கிறோம், நம்ம வந்து நினச்சிக்கிறோம் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் உங்களோட இதய துடிப்பு அதே அளவில் தான் இருக்குது. உங்கள் உடம்புல இருக்க பயாலஜிக்கல் சிஸ்டம் பெருசாக மாறவே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்துருக்கோ அது எதுவுமே மாறவே இல்லை. அப்போ நம்ம அறிவியல் வளருதுன்றதுக்காண்டி நம்ம நேச்சர் வந்து நம்ம வளர்க்கணுமே தவிர நம்ம இன்னைக்கு காடுகளை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அறிவியல் வளர்ச்சியும் இயற்கை வளர்ச்சியும் நம்ம வந்து சமப்படுத்தவே முடியாது. நமக்கு போதுமான அளவு தான் இயற்கை இருக்குது, அதுக்கேற்றாப்பில் நம்ம வந்து மின் கழிவுகளை மின்னணு சாதனங்களை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கணுமே தவிர வந்து அதை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற கலாச்சாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம அதை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும், இல்லாட்டி நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளோட தலைமுறைக்கு பயன்படுத்துறதுக்கு இயற்கை வளங்களே இல்லாமல் போயிடும்.
1: காலநிலை மாற்றத்திற்கும் இந்த இவேஸ்ட் ஏதாவது தொடர்பு இருக்குதா?
0: கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ வந்து இந்த இவேஸ்ட்னா வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனிங் பண்ணுறாங்க, இவேஸ்ட்டை தெரியாமல் எரிக்கிறாங்க. அப்போ வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்றது நிறையா வருது. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து என்ன செய்யுதுன்னா சுற்றுச்சூழலில் இருக்க வெப்பநிலையை வந்து உயர்த்துது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு வந்து உள்ளாகிறோம் நம்ம. அப்போ அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து என்னன்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கிளைமேட்டிக் சேஞ்சாக இருக்கும். மழை பெய்யலாம், தேவையில்லாத நேரத்தில் மழை வந்து இப்போ சொன்னாங்கன்னா மேகப்பிளவு அப்படின்னா சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீர்க்குது, ரொம்ப ஹீட் வேவ்ஸ் அதிகமாக டெவலப் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா நம்ம இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இப்படி தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சுனாமி வரலாம், நிலநடுக்கம் வரலாம். அப்போ வந்து என்னென்னா நம்மகிட்ட கிடைக்கிற கம்மியான ரிசோர்ஸஸை வச்சு தான் நம்ம கிளைமேட்டிக் சேஞ்சை ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே வழி என்னென்னா இந்த மின்னணு சாதனங்களையும் சரி இந்த இவேஸ்டையும் சரி எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கும். நம்ம மனிதன் வாழை வந்து சோறு தேவை, ஆனால் ஒரு மனிதன் வாழை வந்து ஒரு ஃபோன் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு தொடர்பு சாதனமாக பயன்படுத்திக்கலாமே தவிர இப்போ வந்து மின்னணு சாதனங்களை பயன்படுத்துகிற வேகம் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு ஃபன் மெட்டீரியல் மாதிரி ஆகிப்போச்சு. உன்ட்ட இந்த ஃபோன் இருக்குது, நான் இந்த ஃபோன் வாங்குறேன். ப்ளஸ் வந்து என்ன செய்யணும், அதில் வந்து நம்ம எந்த ஆக்கப்பூர்வமான செயல் பார்க்காம நம்ம வந்து ஒரு கேம் விளாட்றோம். நம்ம இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டுக்கு இல்லாததை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து வருங்காலத்துக்கு மிகப்பெரிய தீமை தான் விளைவிக்குமே தவிர எந்த விதத்தில் நமக்கு நன்மை பயக்காது.
1: இப்போ வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நிறைய செயற்கை கோள்களை அனுப்புது, அது வந்து கெப்பாசிட்டி இத்தனை வருட காலம் அப்படின்னு இருக்கும். அந்த வருடம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் இவேஸ்டாக தானே அந்த வளிமண்டலத்தில் இருக்கும். நம்ம
0: அதை இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு செயற்கைக்கோளை அனுப்புகிறோம், செயற்கைக்கோள் அதுக்குன்னு ஒரு இயங்கு காலம் இருக்குது. அந்த இயங்கு காலம் முடிஞ்ச உடனே அந்த செயற்கைக்கோள் வந்து என்னென்னா ஒரு ஸ்பேஸ்லேயே அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றும் செய்யவே முடியாது. நம்ம அதான் சொல்கிறோம், நம்ம வந்து கண்டுபிடிக்கிற வேகத்துக்கு அதனால் வர நெகட்டிவ் இம்பாக்ட்ஸை பற்றி சரி பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிக்க

0: வைக்கிறோம், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த பயன்படுத்தினதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோமோ தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விங்கன்னா வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ செயற்கைக்குள் அதிகமாக அனுப்பப்பட்ட நாடுகள் சைனா இருக்குது, நாசா இருக்குது, அங்கேயே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் நிறையா இருக்குது. அவங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறது என்னென்னா, இந்த பயன்படாமல் அண்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க செயற்கைக்கோள்கள் தான். இது ஒரு காலகட்டத்தில் பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையாக உருமாறலாம்னு நினைக்கிறாங்க. இதை சரி பண்ணுறதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் போதுமான ஆராய்ச்சிகள் இருக்காங்கன்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அது உண்மையிலே அது ஒரு பிரச்சனை தான்.
1: ரொம்ப அருமையான பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க, மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக மிதமிஞ்சும் மின் கழிவுகள் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள்கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
7: பொதுநலன்
8: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.

உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும், மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 8:02.
2: நமது பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.
3: மனிதர்கள் வசிப்பதற்கு மட்டுமல்ல, இப்பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் வசிப்பதற்கு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அவசியம். தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலிருந்தே சுற்றுச்சூழல் பாதிப்பானது ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்று பல்வேறு உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மாறிவரும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. தொழில் புரட்சி மட்டுமல்ல, மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகள்

இன்று சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்தானதாக மாறி வருகிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயத்தில் செயற்கை கோள்களின் சிதறல்கள் என நம்மை சுற்றியிருக்கும் சூழல் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாசடைந்து வருகிறது. நாம் நம் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து பணமோ பொருளோ அல்ல, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலே. அதுவே உலகத்தின் உயிர் நாடி, உயிர் மூச்சு. சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளை குறித்தும் அவற்றை தவிர்க்கும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்று காலத்தின் கட்டாயம். பொதுமக்களிடம் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாட்டு சபையால் ஒவ்வொரு வருடமும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை, ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருள் சிக்கனம் என்பது தனி நபர் சேமிப்புக்கான வழிமுறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தின் பொருளாதாரத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் மிக முக்கியமான தேவையாக இன்று மாறியுள்ளது. வாகனங்களை முறையாக பராமரிப்பது, டயர்களின் காற்றழுத்தத்தை சீராக பராமரிப்பது, தற்போது மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் மாற்று எரிபொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. பொது போக்குவரத்து அல்லது மிதிவண்டியை பயன்படுத்துவது மற்றும் ஒரே பகுதிக்கு செல்வோர் வாகனங்களை பகிர்ந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் எரிபொருளை சிக்கனப்படுத்த உதவும். உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது தண்ணீராகும். பூமி பரப்பில் பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் நாம் பயன்படுத்துவதற்கு உகந்த நன்னீரின் அளவு வெறும் 1% மட்டுமே. பெருகி வரும் மக்கள் தொகை, காடழிப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இந்த நன்னீர் ஆதாரம் வேகமாக குறுகி வருகிறது. எனவே தண்ணீர் சிக்கனம் என்பது இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கிய தேவையாக மாறியுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை முறையாக நிறுவி மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். இது எதிர்கால வறட்சியை எதிர்கொள்ள நமக்கு உதவும் சிறந்த கேடயமாகும். தண்ணீர் என்பது நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு பொருள் அல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டிய இயற்கை சொத்து. நீரை சேமிப்போம், நிலத்தை காப்போம் என்ற விழிப்புணர்வுடன் நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். ஒரு சமயம் வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட, உங்களுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடித்தமான விஷயம் எதுன்னு கேட்டாங்களாம். எனக்கு இந்த உலகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மண்ணதாயா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்க செய்யக்கூடிய மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அதனால இந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, எனக்கு இந்த மண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு அளிப்பது ஆரோக்கியமான மண் என்றால் சற்றும் மிகையில்லை. மண்ணை வளப்படுத்துவது பயிர்கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தான். ஆனால் இன்று மண்ணிலிருந்து அதிக மகசூல் பெறும் எண்ணத்தில் மண்ணிற்கு தேவையில்லாத உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் இடப்பட்டு மண் தன்னுடைய தன்மையை இழந்து வருகிறது. ஆரோக்கியமான மண்வளத்தை பெற மண்ணில் நுண்ணுயிரிகளும் மண்புழுக்களும் நண்டுகளும் அவசியம். ஆனால் இவைகள் அனைத்தும் இன்று வேளாண் விளைநிலங்களில் அருகி வருகின்றன. அதிக மகசூல் பெற பயிர்களை பற்றி கவலை கொள்ளும் நாம் மண்வளத்தை பற்றி கவலை கொள்வதில்லை. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். மகசூல் பெற மண்வளம் அவசியம். உலகம் முழுவதும் மண்வளம் குறைந்து வருவதாக ஆய்வு அறிக்கைகள் சுட்டி காட்டுகின்றன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் நெகிழிப்பைகள், குவளைகள், உறிஞ்சி குழல்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவை இன்று உலகளவில் சுற்றுச்சூழலுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மலிவான விலை மற்றும் எளிதான பயன்பாடு காரணமாக இவை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்துவிட்டாலும் இவை ஏற்படுத்தும் பேராபத்துகள் அளவிட முடியாதவை. நெகிழிகள் மக்குவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இவை நிலப்பரப்பில் குப்பையாக குவிந்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிக்கின்றன. மழைநீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்து வறட்சியை ஏற்படுத்துகின்றன. மேலும் வடிகால்களில் இந்த நெகிழிப்பைகள் அடைத்துக் கொள்வதால் மழைக்காலங்களில் செயற்கை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு
நோய் தொற்றுகள் பரவ காரணமாகின்றன. நாம் தூக்கி எறியும் நெகிழிகள் ஆறுகள் வழியாக இறுதியாக கடலில் கலக்கின்றன. கடலில் மிதக்கும் நெகிழிகளை உணவு

0: என்னவென்று தவறாக நினைத்து திமிங்கலங்கள், ஆமைகள், மீன்கள் மற்றும் பறவைகள் உட்கொள்கின்றன. இதனால் அவற்றின் செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. நெகிழிகள் சூரிய ஒளி மற்றும் காற்றின் காரணமாக சிதைவடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எனப்படும் நுண் பிளாஸ்டிக் துகள்களாக மாறுகின்றன. இவை நாம் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உண்ணும் கடல் உணவுகள் மூலம் நமது உடலுக்குள் நுழைகின்றன. இந்த நுண் பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களுக்கு புற்றுநோய், ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. பூமி பந்தை காக்கவும் எதிர்கால தலைமுறையினருக்கு பலமான உலகை விட்டு செல்லவும் கழிவுகளை குறைப்பதும் அவற்றை மறுசுழற்சி செய்வதும் இன்றைய அவசர தேவையாகும். மறுசுழற்சி என்பது பயன்படுத்திய பொருட்களை தூக்கி எறியாமல் அவற்றை மீண்டும் புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்தும் முறையாகும். தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் நாம் மொபைல் போன்கள், கணினிகள், தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். இவை பழுதடைந்த பின்னரோ அல்லது புதிய மாடல்கள் வந்த பின்னரோ இவை மின்னணு கழிவுகளாக உருமாறுகின்றன. இன்று உலகை அச்சுறுத்தும் முக்கிய சுற்றுச்சூழல் அபாயங்களில் இதுவும் ஒன்று. மின்னணு கழிவுகளில் காரியம், பாதரசம், காட்மியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் உள்ளன. இவை முறையாக பிரிக்கப்படாமல் மண்ணில் கலக்கும்போது நிலத்தடி நீருடன் கலந்து நீர் ஆதாரங்களை முழுமையாக மாசுபடுத்துகின்றன. இந்த நச்சு பொருட்கள் மனித உடலில் சுவாசம் மற்றும் தோல் வழியாக உட்செல்லும் போது நரம்பு மண்டல பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மரபணு மாற்றங்கள் போன்ற மிக தீவிரமான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. முற்றிலும் பயன்படுத்த முடியாத சாதனங்களை அங்கீகரிக்கப்பட்ட மறுசுழற்சி மையங்களில் ஒப்படைக்க வேண்டும். மக்களிடையே மின்னணு கழிவுகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக அகற்ற வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுவது வெறும் ஒரு நாள் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்ல, அது நாம் வாழும் பூமிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு நினைவூட்டும் நாளாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் போன்ற எளிய பழக்கங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இயற்கையை காப்போம், அது நம்மை காக்கும் என்ற உண்மையை உணர்ந்து தூய்மையான மற்றும் பசுமையான பூமியை வருங்கால தலைமுறைக்கு கையில் அளிப்பது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். எரிபொருள் சிக்கனம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் சமூக பொறுப்பாகும். நமது சிறிய கவனமும் பழக்கவழக்க மாற்றங்களும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் வருங்கால தலைமுறைக்கு மாசற்ற தூய்மையான பூமியை பரிசளிக்க உதவும்.
1: பூமி நமது கைகளில், உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இனி கேட்கலாம் திரையிசை பாடல் ஒன்று. மனதை திருடிவிட்டாய் படத்திற்காக சாதனா சர்கம் பாடிய பாடல்.

0: And finally, in what climbers are calling a miracle, 52-year-old Sherpa guide, who was presumed dead at Mount Everest after he vanished during descent on May 29th, was found alive 6 days after base camp, reports the Times of India under the headline, Sherpa survives 6-day Everest ordeal, sans food, oxygen. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Pramod. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to visit Gujarat and Daman today to launch multiple development projects worth around 21,800 crore rupees. Prime Minister calls upon athletes participating in World Yogasana Championship to become ambassadors of Ayush Ministry's Yog 365 campaign. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy today. Former Lok Sabha Secretary General and constitutional expert Subhash C. Kashyap passes away in New Delhi. Russian President Vladimir Putin says US pressure will not affect India-Russia ties, describes India as a reliable partner, and India to take on arch rivals Pakistan in semi-final of men's under 18 Asia Cup hockey tournament in Japan today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நெரும்கலை 8:30
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். காலநிலை நடவடிக்கை. உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: இன்று June 5th, உலக சுற்றுச்சூழல் தினம். ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டில் யாராவது தங்க காசை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுவாங்களா? முடியாத விஷயம் இல்லையா? தங்கம் என்றால் பூட்டி வைப்போம், பத்திரப்படுத்துவோம். ஆனால் அதை விட மதிப்பு மிக்க ஒரு விஷயத்தை நாம் தினமும் குப்பையில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன தெரியுமா? நம்ம சுற்றுச்சூழல். இப்போ நான் அமேசான் காடு, அண்டார்டிகா பனிப்பாறை, ஓசோன் ஓட்டை இதெல்லாம் பேச போகிறேன்னு யோசிக்காதீங்க. காலையில் உங்களை எழுப்பும் சிட்டுக்குருவி சத்தம், வீட்டு வாசலில் நிற்கும் வேப்ப மரம், குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணி, இதெல்லாமே சுற்றுச்சூழல் தான் நண்பர்களே. ஒவ்வொரு வருடமும் June 5th உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு அதோட கருப்பொருள் என்ன தெரியுமா? கிளைமேட் ஆக்ஷன், காலநிலை நடவடிக்கை. அதாவது பேசிக்கிட்டே இருக்காதிங்க, இப்போவே ஏதாவது செய்ய ஆரம்பிங்க என்பதுதான். சில சமயம் பூமி நம்மிடம் நேரடியாக பேச முடியாது, ஆனால் சைகை காட்டும். கடல் மட்டம் உயருது, காட்டு தீ அதிகமாக நடக்குது, பனிமலைகள் உருகுது, இவை எல்லாம் பூமி கொடுக்குற மிஸ்டு கால். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீட்டில் மிக்சி ஓடும்போது திடீர்னு டரு டரு டருன்னு சத்தம் வந்தால் என்ன செய்வோம்? ஏய் நிறுத்துங்க, ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு என்னன்னு பார்ப்போம், சரி பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி பூமியும் இப்போ சத்தம் போடுது. கேள்வி என்னன்னா, நாம் அதை கேட்குறோமா? இப்போ ஒரு கொஞ்சம் கவலை தரும் தகவல். ஒரு பிளாஸ்டிக் பை முழுமையாக மண்ணில் அழிய சுமார் 500 ஆண்டுகள் ஆகலாம். அதாவது இன்று நாம் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் நாளைக்கு இல்லை, நம்ம பேரன் பேத்தி காலத்திலையும் பூமியிலேயே இருக்கும். நம்மளை விட பிளாஸ்டிக்கு ஆயுள் அதிகம்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஒரு சின்ன கதை. ஒரு சிறுவன் தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, ஏய் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றி உலகத்தையே மாற்ற போறியா அப்படின்னு. பல வருஷங்கள் கழித்து அந்த மரம் பெரிய மரமாக வளர்ந்துச்சு. தண்ணி ஊற்றுன அந்த சின்ன பையன் இப்போ அந்த ஊரிலேயே தொழில் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் சொன்னான், உலகத்தை மாற்றலை, ஆனால் உலகம் வாழ ஒரு இடம் உருவாக்கினேன். எவ்வளோ அழகான வரி பாருங்க. சின்ன செயல் பெரிய தாக்கம். இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை அசர்பைஜான் என்ற நாடு நடத்துது. அந்த நாடு ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் நடுவில் இருக்கும் அழகான நாடு. சூரிய மின்சாரம், காற்றாலை, மின்சார பேருந்து, பசுமை நகரம், இப்படி சுற்றுச்சூழலுக்காக வேகமாக வேலை செய்யுது. அவர்கள் சொல்லும் வாசகம் ரொம்ப அழகு, இயற்கையால் ஊக்கம் அடைந்து காலநிலைக்காக, நம் எதிர்காலத்திற்காக. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நாம் என்ன செய்யலாம்? அதுக்கு பெரிய விஞ்ஞானி ஆக வேண்டியதில்லை. வீணாக ஓடும் மின் விசிறியை அணைக்கலாம், தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம், பிளாஸ்டிக்கை குறைக்கலாம், முடிஞ்சால் சைக்கிள் பயன்படுத்தலாம், குடும்பமாக ஒரு தோட்டம் அமைக்கலாம், முடியலையா மாடியில் சின்னதாக மாடி தோட்டம் வைக்கலாம், வேலை செய்கிற இடத்துல மரக்கன்று நடலாம். அட, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையே. ஆனால் இதுதான் பெரிய மாற்றத்துக்கான முதல் படி. பனை மரத்தை பற்றி ஒரு வரி சொல்லணும். பனை மரம் சாதாரண மரம் இல்லை நண்பர்களே. நுங்கு தரும், கருப்பட்டி தரும், நிழல் தரும். அது மட்டுமல்ல, மண்ணை காப்பாற்றும், பறவைகளுக்கு வீடு தரும். அதனால்தான் அதை பசுமை காவலன் என சொல்கிறார்கள். இன்னொரு குட்டி கதை. ஒரு ஆசிரியர் குழந்தைகளிடம் கேட்டாராம், உங்களுக்கு இன்னொரு பூமி கிடைச்சா என்ன செய்வீங்க? எல்லாரும் சொன்னாங்க, சாக்லேட் மரம் வைப்பேன், விளையாட்டு பூங்கா கட்டுவேன். ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் எழுந்து சொன்னான், நமக்கு

இன்னொரு பூமி கிடையாது சார், இருப்பது இந்த ஒரு பூமி தான். அந்த ஒரு வரி போதும். நாம் பூமியை முன்னோர்களிடமிருந்து பெறவில்லை, நம் குழந்தைகளிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறோம். சுற்றுச்சூழலை யார் கெடுத்தது? ஒரே வார்த்தையில் பல பேர் சொல்லுவாங்க, மனிதன் தான். சரி, அந்த மனிதன் யார்? நீங்களா, நானா, நம்ம பக்கத்து வீட்டு முருகேசனா, இல்லை தினமும் டீ குடிச்சிட்டு மர நிழலில் உட்கார அண்ணாச்சியா? பாருங்க, மனிதன் கெடுத்துட்டான்னு சொல்வது ஈஸி, ஆனால் எந்த மனிதன் அதுதான் முக்கியம். இப்போது ஒரு ஊரில் யாரோ குப்பை போட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் வந்து ஊரில் இருக்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உடனே கேட்போம் இல்லையா, யார் போட்டது, அவனை மட்டும் பிடிங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் கேள்வி கேட்கணும். மனிதன்னா பொதுவாக சொன்னால் போதாது, யார் எந்த மனிதன். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்றதில்லை. ஒருத்தர் காலையில் எழுந்து கூலி வேலைக்கு போகிறாரு, இன்னொருத்தர் காலையில் எழுந்ததும் பங்கு சந்தை எவ்வளோ ஏறிடுச்சின்னு பார்க்குறாரு. ஒருத்தர் மாத சம்பளம் வந்தால் இஎம்ஐ கட்டுறாரு, இன்னொருத்தர் ஒரு நாளில் 1000 கோடி மதிப்புள்ள ஒப்பந்தம் போடுறாரு. எல்லாரையும் சேர்த்து மனிதன்னு சொன்னால் எப்படி சரியாகும்? ஒரு ஒப்பந்த தொழிலாளி தினமும் பேருந்து பிடிச்சு வேலைக்கு போகிறாரு, ஆனால் சில பெரிய நிறுவனங்கள் 1000கணக்கான ஏக்கர் காடுகளை வெட்டுறது, தொழிற்சாலைகள் மூலம் புகை விடுறது, பெரிய அளவில் வளங்களை பயன்படுத்துறது வேற விஷயம் இல்லையா? அப்படின்னா கேள்வி மாறுது, சுற்றுச்சூழலை கெடுப்பது வெறும் மனிதனா இல்லை சில அமைப்புகளா? இது புதுசாக வந்த கேள்வி இல்லை நண்பர்களே. நிறைய சிந்தனையாளர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், என்ன வேலை செய்கிறான், என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறான், அதுதான் அவன் எண்ணங்களையும் முடிவுகளையும் தீர்மானிக்குதுன்னு சொல்கிறார்கள். அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர் உலகத்தை பார்க்குற விதம் வேறு, ஒரு பெரிய தொழிற்சாலை முதலாளி உலகத்தை பார்க்குற விதம் வேறு. ஏன்னா இருவரோட வாழ்க்கை சூழ்நிலையே வேறு. அதனால்தான் சிலர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், சுற்றுச்சூழலை கெடுப்பது எல்லா மனிதர்களுமா, இல்லை பேராசை, அழிவுக்கு மீறிய நுகர்வு, கட்டுப்பாடற்ற வளர்ச்சி, இது மாதிரியான விஷயங்களா? இங்கே தான் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நாம் சில சமயம் ஒரு மாய மனிதனை தேடுறோம், மனிதன் கெடுத்தான், மனிதன் கெடுத்தான். ஆனால் அந்த மனிதன் யாருன்னே கண்டுபிடிக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன மாதிரி தெரியுமா? கொசு கடிச்சிருக்கு, ஆனால் கொசு அடிக்காமல் வீட்டில் சுற்றி சுற்றி அசைச்சிக்கிட்டு ஓடுற மாதிரி. அதனால் பிரச்சனை தீருமா? தீராது. அதனால் குற்றவாளியை சரியாக கண்டுபிடிக்கணும், பிரச்சனையையும் சரியாக புரிஞ்சுக்கணும், அப்போதான் தீர்வும் சரியாக கிடைக்கும். இறுதியாக ஒரு விஷயம் நண்பர்களே, சுற்றுச்சூழலை காப்பது என்றால் மரம் நடுவது மட்டுமல்ல, கேள்வி கேட்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். யார், என்ன, எப்படி, இந்த 3 கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்தாலே மாற்றம் அங்கேயே தொடங்கிவிடும். காற்று மாசு, சிக்கல் பெருசு, தீர்வும் கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு காலையில் வீட்டை விட்டு வெளியே போன உடனே ஆழமாக மூச்சை இழுத்து பார்த்தீங்களா? இல்லையா? பரவாயில்ல. சில நகரங்களில் ஆழமாக மூச்சை இழுத்தாலே ஆக்சிஜனோடு சேர்ந்து தூசி, கொஞ்சம் புகை இலவசமாக போனஸாகவும் கிடைக்கிது. இப்போ பல நகரங்களில் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதுதான் காற்று மாசு. நம்ம ஊரில் வெயில் அதிகம்னு சொல்லி பழகிட்டோம், டிராஃபிக் அதிகம்னு சொல்லி பழகிட்டோம், ஆனால் காற்றே சுத்தமாக இல்லாமல் போயிட்டா அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இப்போ கேள்வி, காற்று மாசு எப்படி உருவாகுது? பெரிய விஞ்ஞான விளக்கம் வேண்டாம், நம்ம சுற்றி பாருங்கள். புகை கக்கும் வாகனங்கள், தொழிற்சாலைகளிலிருந்து வரும் புகை, குப்பை எரிப்பது, சாலைகளில் பறக்கும் தூசி, இப்படி எல்லாம் சேர்ந்து காற்றை மெதுவாக கெடுத்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊரில் சில நேரம் ரோட்டில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்ததும் முகத்தில் பாதி தூசி, சட்டையில் பாதி தூசி, அந்த அளவுக்கு தூசியும் ஒரு பிரச்சனை. சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? 4 வகையை யோசிக்கலாம். முதல்ல உடனே செய்ய வேண்டியவை, குப்பையை எரிக்காமல் இருக்கலாம், வீணாக புகை வெளியிடும் பழைய வாகனங்களை சரிபார்க்கலாம், மாசு அதிகமாக உண்டாக்கும் எரிபொருட்களை குறைக்கலாம். இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம், லிஸ்ட்டில் போடக்கூடாது, இன்றே செய்ய வேண்டிய வேலை. அடுத்து இப்போ தொடங்க வேண்டிய நீண்டகால திட்டங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு வாகனம் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் 3 பைக்கு 2 காரு நிலைமை வந்துடுச்சு. ஒரு வீட்டில் கார்களுக்குன்னு தனியாக குடும்ப அட்டை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுமோ என்னமோ. அதனால் நல்ல பொது போக்குவரத்து தேவை, பேருந்து வசதி அதிகரிக்கணும், சைக்கிள் போக தனி பாதை வேணும், நடந்து போகிறவங்கக்கிட்ட பாதுகாப்பான நடைபாதை வேண்டும். அடுத்து செய்ய வேண்டியது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள், குப்பைகளை மொத்தமாக குவித்து எரிப்பது, சாலைகளில் கிடக்கும் தூசி, கட்டுமான கழிவுகள், இதெல்லாம் கொஞ்சம் கடினமான வேலை, ஆனால் செய்யாமல் விட்டால் இன்னும் கஷ்டம். இன்னொரு முக்கிய விஷயம், பிளாஸ்டிக்கை புகையாக மாறி நம்ம மூக்குக்குள்ளேயே வந்துடும். அதனால் மறுசுழற்சி, உரம் தயாரித்தல், மீண்டும் பயன்பாடு, இதையும் யோசிக்கணும். மொத்தத்தில் நண்பர்களே, இந்த காற்று மாசு ஒரு இரவில் வந்த பிரச்சனை இல்லை, அதனால் ஒரு இரவில் போயிட போவதும் இல்லை. ஆனால் நல்ல செய்தி என்ன தெரியுமா? பிரச்சனை மனிதனால் உருவானது, அப்படின்னா தீர்வும் மனிதன் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் கடினமான முடிவுகள் எடுக்கணும், கொஞ்சம் பழக்கங்கள் மாறணும், கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கணும், அப்போதான் நாளைக்கு நம்ம குழந்தைகள் ஆழமாக

0: இழுத்து ஆஹா என்ன காத்து அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைனா என்ன காத்து, மாஸ்க் எங்கே அப்படிங்கிற கேட்க நிலைமை வந்துடும். யோசிப்போம், செயல்படுவோம், காற்றை காப்போம். இயற்கை அழிகிறதா இல்லை நாம் தான் கொஞ்சம் ஓவராக வளர்கிறோமா? ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன வயசில் விளையாடிய இடம், ஒரு பெரிய மரம் இருக்கும், அருகில் ஒரு குளம் இருக்கும், பறவைகள் சத்தம் கேட்கும். பல வருஷம் கழித்து அதே இடத்துக்கு போகிறீங்க. ஆனால் அங்கே என்ன இருக்குது தெரியுமா? ஒரு பெரிய கட்டடம், ரெண்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, நாலு சாலைகள், நடுவில் ஒரு டீ கடை. அப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அட அந்த இடம் இப்போ எங்கே போச்சு? நண்பர்களே, இது ஒரு ஊரில் மட்டும் நடக்கிற கதை இல்லை. உலகம் முழுவதும் இயற்கையான பல முக்கியமான இடங்கள் மெதுவாக மாறிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? நாம் வளர்கிறோம், ஆனால் சில நேரம் கொஞ்சம் ஓவராக வளர்கிறோம். புதிய சாலைகள் வேணும், புதிய கட்டடங்கள் வேணும், புதிய தொழிற்சாலைகள் வேணும், நகரங்கள் பெருசாகணும், இதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக இயற்கையை கொஞ்சம் நகருங்க பாசுன்னு தள்ளிக்கிட்டே போனால் என்ன ஆகும்? அதுதான் இப்போ நடக்குது. ஒரு காலத்தில் மரங்கள் இருந்த கான்கிரீட், குளம் இருந்த இடத்தில் பார்க்கிங், பறவைகள் இருந்த இடத்தில் இப்போ வாகன ஹாரன், முன்னாடி காலையில் சிட்டு சிட்டு, இப்போது பாம் பீம் டான் டான். பறவைகளுக்கே குழப்பம் வந்திருக்கும், நம்ம ஊர் இதுதானான்ட்டு. இயற்கை அழிவது என்றால் மரங்கள் மட்டும் குறைவதில்லை, அதோடு சேர்ந்து விலங்குகளின் வீடு போகிறது, பறவைகளின் பாதை மாறுகிறது, நீர்நிலைகள் மறைகிறது, வெயில் அதிகமாகிறது, மழை நேரம் மாறுகிறது. இப்படி நிறைய மாற்றங்கள் மெதுவாக நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பழைய வீடு இருந்தால் பாரம்பரியம்னு காப்போம், ஒரு கோவில் இருந்தால் பாதுகாப்போம். ஆனால் இயற்கையும் ஒரு பாரம்பரியம் தானே. ஒரு 100 வயசு மரம், ஒரு பழைய ஏரி, ஒரு காடு, இவை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய சொத்து இல்லையா? சில விஷயங்கள் கட்டி உருவாக்கலாம், ஆனால் சில விஷயங்களை உருவாக்க பல 100 ஆண்டுகள் தேவைப்படும். ஒரு பெரிய மரம் வளர பல வருஷமாகும், அதை வெட்ட 5 நிமிஷம் போதும். அதனால் வளர்ச்சியும் வேணும், இயற்கையும் வேணும், ரெண்டும் சேர்ந்து போகணும். இல்லைனா நாளைக்கு நம்ம குழந்தைகள் கேட்கும், அப்பா காடு என்றால் கூகுளில் காட்டுற படமா? அந்த நிலைமை வரக்கூடாது நண்பர்களே. இன்று June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். நாம் அனைவரும் இணைந்து ஒரு உறுதிமொழி ஏற்போம், சுற்றுச்சூழலை காப்போம், நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை அமைத்து கொடுப்போம்.
1: இதுவரை காலநிலை நடவடிக்கை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் ஜி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45. ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வானொலி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
2: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டில் எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்தில் வானொலி என்பது எங்கள் குடும்பத்தில் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
1: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
2: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்கள் பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதில் வந்து பேச்சு திறமையை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம், நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
1: ரொம்ப பெருமையாக இருக்குது இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
2: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம். அது என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள், அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு. அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது, நேரில் கூட பார்க்காதப்ப கூட, அவங்களோட குரலை கேட்டாலே

0: தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
1: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
0: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள், என்னுடைய தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்போ இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாங்கணும் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனால் அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில் கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதில் போய் தான் நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன்.
1: இப்போ ஆர்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில் இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடித்து எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழித்து போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழித்து தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டுப்பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்லப்போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம். எப்போவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்போவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்போவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா விதம் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ வந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்போ இன்டர்நெட் வந்ததோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனால் இப்போ நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதில் இராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலேயும் சேர்றதுக்கு, அதிகாரியாக போகிறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சுருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதை மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியாக நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலையும் மாலையிலையும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லாக கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன்.

0: நல்ல பலன் கிடைக்குது.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்கள வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேல ஏற்படுத்தி இருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ராணுவத்துல அதிகாரிகளா இருக்காங்க.
2: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து.
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
2: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்காந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடா வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒண்ணு. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 ஆண்டு காலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
2: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
3: நேயர்கள் இருவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
4: அடுத்த நிகழ்ச்சி தொடர்.
5: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
6: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயது

0: உட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
0: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். முதலில் ஸ்ரீ மதுராபுரி நிலையே எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி நின்னே நம்மிதினையா ராகம் சிம்மேந்திர மத்தியமம், விஸ்வச்சாப்பு தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

சிம்மேந்திர மத்தியமம் ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சாலவாக்கம் எஸ் பி ரகுராமன் அவர்கள் தவில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிறம் கலை 10:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1169 கிலோஹெர்ட்ஸ்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி
3: இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
4: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்களுடன் பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறோம். வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான பொருளாற்று படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் நாம் உரையாடப் போகிறோம். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
5: பொருளாற்று படை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று, அதாவது பழந்தமிழ் இலக்கிய வரிசையில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியங்களை பாட்டும் தொகையும் என்று சொல்லுவார்கள். அதாவது பாட்டு என்பது 10 பாட்டையும் தொகை என்பது 8 தொகை நூல்களையும் குறிக்கும். அந்த வகையில் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றுதான் பொருளாற்று படை. இந்த 10 பாட்டு நூல்களை குறிப்பதற்காக பழைய வெண்பா ஒன்று இந்த நூல்களை அழகாக பட்டியல் படுத்தும். அந்த வகையில் முருகு, பொருளாறு, பான் 2 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாத்தோடும் 10 என்று 10 பாட்டு நூல்களை வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையில் திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்து போல 10 பாட்டு நூல்களுள் முதன்மையாக அமைந்திருந்தாலும் காலத்தால் முற்பட்ட வரிசையில் 10 பாட்டு நூல்களுள் பொருளாற்றுப்படை முதலில் இடம்பெறுவது இதற்குரிய சிறப்பாகும். இந்த நூலானது 248 அடிகளை உடையது. இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். கரிகாற்பெருவளத்தான், அதாவது கரிகாலச் சோழன் என்கின்ற சோழ அரசனை பற்றி இங்கு அவனுடைய வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு முதலானவற்றையும், அவனுடைய கொடைத்திறம், இன்னும் பல பன்முகத் திறத்தையும் இதிலே முடத்தாம கன்னியார் எடுத்துரைக்கின்றார்.
4: அருமையா சொன்னீங்க சார். ஆற்றுப்படை என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: ஆற்றுப்படை என்று சொல்லுவது சங்க இலக்கிய

0: இலக்கிய நூல்களில் புறநானூறு ஆற்றுப்படையில் இந்த ஆற்றுப்படை வரிசையில் அமைந்த நூல். எந்த ஒரு சொல்லுக்கான பொருளாக இருந்தாலும் நம்முடைய தமிழிலே தோன்றிய முதன்மையான நூலான தொல்காப்பியத்தில் அதற்கான கூறுகள் ஏதேனும் இருக்கின்றதா என்று ஆராய்வது ஆய்வுலகினுடைய மரபு. அந்த வகையில் ஆற்றுப்படைக்கான இலக்கணம் தொல்காப்பியத்தில் உள்ளனவா, தொல்காப்பியர் கூறியிருக்கின்றாரா என்று பார்க்கின்ற பொழுது அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். தொல்காப்பியர் சொல்லுவார், கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவலம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனிதிர சொன்ன பக்கமும் என்று அழகாக தொல்காப்பியர் ஆற்றுப்படைக்கான இலக்கணத்தை வகுத்திருக்கின்றார். அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் வளம் பெற்ற ஒரு கலைஞன் பொருள் வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனுக்கு தான் எங்கே பொருள் பெற்றோம், தாம் முன்பு எப்படி வறுமை நிலையில் இருந்தோம், ஒரு அரசனை சந்தித்து அவனிடத்தில் பொருள் பெற்ற பிறகு தன்னுடைய வறுமை நிலை எப்படி மாறியது, அதாவது தான் பெற்ற அந்த வளத்தை தன்னை ஒத்த கலைஞனும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை. இதைத்தான் தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிவுறுத்தி சென்று பயனெதிர சொன்ன பக்கமும் என்கின்றார். இதிலே பொருணர் ஆற்றுப்படையில் வருகின்ற பொருணர் என்பவர்கள் தடாரி அல்லது கிணை இசை கருவியை இசைத்து பாடியும் ஆடியும் நடித்து காட்டும் ஒரு கூத்தர். இந்த பொருணரை ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் என்று பொருணர் மூவகையினர் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே பொருணராற்றுப்படையில் பெறும் பொருணன் வந்து போர்க்களம் பாடும் பொருணனாக காட்டப்படுகின்றான். இந்த பொருணராற்றுப்படையில் வருகின்ற பொருணன் கரிகாட்பெருவளத்தானிடம் சென்று பரிசில் பெற்று திரும்பிய ஒரு பொருணன் தான் எதிரே கண்ட வறுமையில் வாடும் பொருள் வளம் பெறாத ஒரு கலைஞனை பார்க்கின்றான். பார்த்து தான் யாரிடத்தில் பொருள் வளம் பெற்றோம், தன்னுடைய வறுமை எவ்வாறு நீங்கியது என்பதை பற்றி அந்த பொருணனுக்கு அவன் ஆற்றுப்படுத்துகின்றான் என்ற வகையில் இந்த நூல் பொருணர் ஆற்றுப்படை என்னும் பெயரினை உடையதாக உள்ளது.
1: ஆற்றுப்படை என்றாலும் என்னன்னு சொல்லிட்டீங்க, பொருணர் ஆற்றுப்படைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டீங்க. இந்த நூலோட ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பற்றி சொல்லுங்களேன்.
0: இந்த நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு பெண்பார் புலவர் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு சில கருத்து வேறுபாடுகள் கூறுவது உண்டு. இருந்தாலும் அவர் பெண்பார் புலவரோ புலவர் என்ற வகையில் அவர் அந்த இலக்கியத்தை மிக நயமாக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார் என்ற வகையில் அவரை நாம் பாராட்டியாக வேண்டும். ஏன்னா சங்க காலத்தில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று நாம் அறிகின்றோம். அந்த வகையில் முடத்தாம கன்னியார் ஒரு பெண்பார் புலவர் அல்லது ஆண்பார் புலவர் என்ற அந்த சிக்கல்கள் நமக்கு தேவையில்லை. இதுவரையில் அறிஞர்களினுடைய கூற்றுப்படி அவர் ஒரு பெண்பார் புலவர் என்று சொல்வது வழக்கம். அந்த வகையில் அவருடைய கவித்திரம் இங்கே போற்றுதலுக்குரியது. இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகாற்பெருவளத்தான், அதாவது முற்கால சோழர்களில் தலை சிறந்தவன் என்று கருதப்படக்கூடிய கரிகால வளவன் அல்லது கரிகால சோழன் கரிகாற்பெருவளத்தான் என்றெல்லாம் இவனை போற்றி புகழ்வார்கள். அதாவது இந்த முற்கால சோழ சாம்ராஜ்யம் நிலை நிறுத்தி ஆட்சி செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவன் கரிகாற்பெருவளத்தான். இந்த கரிகாற்பெருவளத்தானினுடைய கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, அவன் கலைஞர்களை வரவேற்று உணவு அளித்த முறை, அவனுடைய விருந்தோம்பல் பண்பு, அவன் கொடை நல்கி அவன் கலைஞர்களை அனுப்புகின்ற விதம், இவற்றை பற்றியும் முடத்தாம கன்னியார் பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கலைஞர்களினுடைய வர்ணனை, அதாவது விரலி வர்ணனை, யாழினுடைய வர்ணனை, சோழ நாட்டினுடைய வளம், காவிரியின் வளம், இப்படி ஒரு பன்முகத்தன்மையில் முடத்தாம கன்னியார் அழகாக கவிநயம் மிக்க ஒரு சொல் ஆட்சியை அங்கே பயன்படுத்தியிருப்பார்.
1: இந்த நூலின் ஆசிரியர் மற்றும் பாட்டுடை தலைவன் இருவரை பற்றியும் அருமையாக சொன்னீங்க.
0: கரிகாற்பெருவளத்தானுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த பத்துப்பாட்டு நூல்களிலே பொருணராற்றுப்படைக்கு மட்டும் பாட்டுடை தலைவனாக இல்லாமல் பட்டினப்பாலை என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதாவது புகார் நகரினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற நூல் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை நூலுக்கும் கரிகாற்பெருவளத்தான் தான் பாட்டுடை தலைவன். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பார்

0: வந்து பாடியிருப்பார். கரிகார் பெருவளத்தானுக்கு பல சிறப்புகளில் இவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, உருவ பல்தேர் இளையோன் சிறுவன் என்னும் பாடலடியால் இவனுடைய தந்தையின் பெயர் இளஞ்சேர் சென்னி என்றும், அவன் தன்னுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்தவன் என்றும், ஆகையினால் இவனை பற்றி சிறப்பாக சொல்லுகின்ற பொழுது தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் காலகட்டத்திலேயே தன்னுடைய தந்தையை இழக்கின்றான். ஆகையினால் இவனை தாய் வயிற்றிலிருந்து தாயம் எய்தியவன் என்று சொல்லுவார்கள். அதாவது கரிகால சோழன் என்பதற்கான பெயர் எப்படி வந்தது என்பதற்கு சில புனை கதைகள், கற்பனை கதைகள் சொல்லப்படுவது உண்டு. அதை யாவரும் அறிந்த ஒன்று. பகைவர்கள் இவனை கொல்ல கருதி அவன் தங்கியிருந்த இடத்திற்கு தீ இட்டதாகவும், அவ்விடத்திலிருந்து அவன் தப்பித்து செல்லுகின்ற பொழுது அவனுடைய கால் ஒன்று கருகியதாகவும், ஆகையினால் இவனுக்கு கரிகால சோழன் என்று பெயர் வந்ததாகவும் ஒரு கற்பனை கதை உண்டு. அது எவ்வகையில் உண்மை என்று எவருக்கும் தெரியாது. இது பரவலாக ஒரு கற்பனை என்றுதான் சொல்லப்படுகின்றது. இப்படி உரந்தை, புகார் ஆகிய நகரங்களை ஆட்சி செய்து கடல் வணிகத்தில் சிறந்து இலங்கையின் மேல் போர் செய்து ஈழத்தை கைப்பற்றி அங்கு சிறைபிடித்த வீரர்களை கொண்டு காவிரியினுடைய கரைகளை பலப்படுத்தியவன் கரிகால சோழன். இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கடந்தும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணையை இன்றும் நாம் புனரமைத்து பயன்படுத்துவது நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது உலகத்தில் வேறெங்கும் இல்லை என்று சொல்லுவார்கள். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட ஒரு அணை இன்றளவும் புனரமைத்து புழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவது வந்து, இது ஒரு சிறப்பிற்குரியது. நம்முடைய கரிகால சோழனால் ஏற்படுத்தப்பட்ட கல்லணை, இந்த சிறப்பு கரிகால சோழனுக்கு உரியது.
1: அருமையாக சொன்னீங்க சார். கரிகால சோழன் பற்றியும் பாட்டுடைய தலைவன் ஆசிரியர் பற்றி அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் தலைப்புக்கு வந்துடுவோம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புறநராற்று படையில பன்முகத்திறன் குறித்த கூறுகள் என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்நூலினுடைய ஆசிரியர் நொடத்தாம கன்னியார் வர்ணனையை ரொம்ப அழகாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதிலே குறிப்பாக யாழினுடைய வர்ணனை, விரலியினுடைய வர்ணனை, கற்பனை, உவமை, அரசனுடைய விருந்தோம்பல், அரசனினுடைய ஆட்சி சிறப்பு, கொடை சிறப்பு, காவிரியினுடைய வளம், வனப்பு, இப்படி பன்முகப்பட்ட பார்வையில் இந்த நூலினை நல்ல ஒரு கவித்துவமாக பாடியிருக்கின்றார் முடத்தாம கன்னியார். இதன் அடிப்படையில் இந்த நூலில் இருக்கக்கூடிய பன்முக திறங்களாக இந்த கூறுகளை நாம் சுட்டலாம்.
0: இந்த நூலுடைய பன்முகத்திறன் பற்றி சொல்லிட்டீங்க. இந்த புறநராற்று படை நூலில் யாழ் எவ்வாறெல்லாம் வர்ணனை செய்யப்பட்டுள்ளது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாழினுடைய வர்ணனை பற்றி சொல்லுவார்கள். அதாவது நம்முடைய தமிழர் மரபு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இசையை அறிந்தவர்கள் என்பதற்கு இந்த இலக்கியம் ஒரு நல்ல சான்றாக அமைகின்றது. யாழினுடைய வகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லுவார்கள். அதிலே பேரியாழ் 21 நரம்புகளை உடையதாகவும், மகரையாழ் 19 நரம்புகளை உடையதாகவும், சகோடையாழ் 14 நரம்புகளை உடையதாகவும், செங்கோட்டியாழ் 7 நரம்புகளை உடையதாகவும் பொதுவாக சொல்லுவார்கள். இங்கே நூலினுடைய தொடக்கத்திலேயே யாழை அழகாக வர்ணனை செய்கின்றார் இந்த புலவர். அதாவது யாழினுடைய உறுப்புகளை அதனோடு தொடர்புடைய ஒன்றோடு அழகாக ஒப்புமைப்படுத்துகின்றார் இந்த புலவர். மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருபுறமும் தாழ்ந்து நடுவில் உயர்ந்திருக்கும் பத்தல் என்னும் குடம், அதாவது யாழினுடைய உறுப்புல பத்தல் என்கின்ற ஒரு உறுப்பு, அது எதுபோன்று இருந்ததாம், மானினுடைய குலம்பு பதிந்த இடத்தை போல இருந்ததாம் பத்தல் என்கின்ற உறுப்பு, யாழினுடைய உறுப்பு. அதைதான் அழகா சொல்றார் அவரு செய்யுள்ள, குலப்பு வழி என்ன சுவடுபடு பத்தல் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக விளக்கு சுடரின் நிறம் போல, அதாவது விளக்கினுடைய சுடரினுடைய நிறம் போல சிவப்பாக இருக்கும் மூடிய உரை, அதாவது அந்த யாழை போர்த்தப்பட்ட தோல் வந்து செந்நிறத்தில் இறந்ததாக சொல்லுகின்றார். அது அழகாக விளக்கு அழல் உருவின் விசியுரு பச்சை என்று ஒப்புமைப்படுத்துகின்றார். அதாவது மேலும் யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்கின்ற பொழுது பார்த்தவுடன் பிறரால் அறிய முடியாத இளம் கற்பத்தையுடைய சிவந்த நிறத்தை உடையவளின் அழகிய வயிற்றின் நடுவே மெல்லிய மயிரானது தொடர்ந்து விளங்கும் காட்சியைப் போல யாழினுடைய அடிப்பகுதி இருந்ததாக வர்ணிக்கின்றார். வளையில் வாழும் நண்டினுடைய கண்களை கண்டது போன்ற துளையினுடைய வாயை மூடிய ஆணிகள் இருந்ததாகவும், யாழினுடைய வாய்ப்பகுதி 8 நாள் திங்களினுடைய உருவத்தை ஒத்திருந்ததாகவும், பாம்பு தலை தூக்கியது போன்று அதனுடைய தண்டுகள் இருந்ததாகவும், கருநிற பெண்ணின் முன் கையில் அணிந்த வளையல் நெருக்கமாக இருப்பது போன்ற வார்க்கட்டு அவ்வாறு இருந்ததாகவும், நன்கு குத்தப்பட்ட திணை அரிசி போல நரம்பு, அதாவது யாழினுடைய நரம்பு இருந்ததாகவும் இங்கே வர்ணிக்கின்றார். இவை எல்லாவற்றையும் இப்படி யாழினுடைய உறுப்புகளை வர்ணனை செய்துவிட்டு கடைசி அடியில் என்ன சொல்லுகின்றார் முடத்தாம கன்னியார், நன்கு ஒப்பனை செய்யப்பட்ட மணமகள் யாழினுடைய முழு தோற்றத்திற்கு உவமை என்று அழகாக கடைசி அடியில இதை வந்து அழகாக கோடிட்டு காட்டுகின்றார்.
0: ஒரு யாழுக்கு என்னவெல்லாம் வர்ணனை பண்ணிருக்காங்க, கேட்கறதுக்கே அருமையா இருக்கு.
1: அது மட்டும் இல்லைங்க சார், யாழினுடைய வர்ணனை செய்த புலவர் அடுத்ததாக விரலியினுடைய கேசாதிபாத வர்ணனையும் இங்கே சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது கருமணல் போன்ற கூந்தல், அதாவது செய்யுள்ள சொல்ற அரல் போல் கூந்தல், அரல் என்பது என்னன்னா மழை காலங்களில் நீரோடைகளில் நீர் ஓடி நீர் படிந்த

பண்பு நீர் காய்ந்த பின்பு ஓடை மணலின் மேல் கரு நிறத்தில் அழகாக படிந்திருக்கும் அந்த கருமை நிறத்தை போன்ற கூந்தல், அரல் போல் கூந்தல் என்று வர்ணிக்கின்றார். அந்த விரலியினுடைய நெற்றி எப்படி இருக்கின்றதாம், பிறை போல் திருநுதல் அப்படின்னு சொல்றார். அதாவது பிறை என்பது என்னது, நிலவினுடைய வளைந்த உருவத்தை பிறை போல் திருநுதல், அவளுடைய நெற்றினுடைய வளைவுக்கு இங்க பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலியினுடைய புருவம் எப்படி இருந்ததாம் எனில், கொலைவில் புருவம், வில் போன்ற கூர்மையான புருவம்,

0: வளைவுக்கு இங்க பிறையை ஒப்பமைப்படுத்துகின்றார், வர்ணிக்கின்றார். விரலினுடைய புருவம் எப்படி இருந்ததாம் எனில், கொலை வில் புருவம், வில் போன்ற கூர்மையான புருவம். அவளுடைய கண்ணம் கொழுவிய கண்ணம் என்கின்றார். அவளுடைய கண்கள் குளிர்ச்சி பொருந்திய கண்கள் என்று ஒப்பமை செய்கின்றார். அவளுடைய வாயோ இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களை உடைய வாய் என்று வர்ணனை செய்கின்றார். அதாவது இளவம் பூவை ஒத்த சிவந்த இதழ்களையுடைய வாய் என்கின்றார். முத்துக்களை போன்ற வரிசையான பற்கள் என்று வர்ணிக்கின்றார். இவளுடைய காதுகள் மகர குடைகள் அசைந்தாடும் காதுகள் என்கின்றார். கழுத்தோ நாணத்தால் பிறரை நோக்காது கவிழ்ந்த கழுத்து அப்படின்னு அழகாக வர்ணிக்கின்றார். மூங்கில் போன்ற வளைந்த பருத்த தோள்களை உடையவள் விரலி என்கின்றார். மயிருடைய மெல்லிய கைகளை உடையவள் என்றும் அவளுடைய விரல்கள் காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்கள் என்று வர்ணிக்கின்றாள். அவளுடைய விரலினுடைய நகங்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது கிளியின் அழகு போன்ற வளமான கூரிய நகங்கள் என்கின்றார். அழகிய தனங்கள் நீர்ச்சுழி போல கொப்பு, நுண்ணிய மேகலை அணிந்த இடை, யானையினுடைய துதிக்கை போன்ற தொடை, ஓடி இழைத்த நாயினுடைய நாக்கு போன்றது அவளுடைய நாக்கு என்று இப்படி ஒட்டுமொத்தமாக விரலியை இப்படி வர்ணனை செய்துவிட்டு கடைசியாக தனது செய்யுள் அடியில் சொல்லுகின்ற பொழுது மயிலினுடைய சாயலை ஒத்தவளாக இருந்தால் அந்த விரலி என்று விரலியை இப்படி வர்ணிக்கின்றார் இந்த புலவர்.
1: யாழ் விரலியின் கேசாதிபாத வர்ணனை இரண்டுமே அருமையான ஒரு பகுதி, அதில் அதை சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் சிறப்பு பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த நூலினுடைய பாட்புடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். அன்றைக்கு இருந்த அரசர்கள் எல்லோரும் தன்னை நாடி வந்த கலைஞர்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலே கரிகால் பெருவளத்தான் என்ன விதிவிலக்கா என்ன? ஒரு பொருணன் ஒருவன், அதாவது வறுமை நிலையில் இருந்த பொருணன், பொருள்வளம் பெற்று பொருள்வளம் பெறாத தன்னை ஒத்த ஒரு கலைஞனை ஆற்றுப்படுத்துவதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனை எப்படி ஆற்றுப்படுத்தினான், தன்னுடைய நிலை முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது பொருள்வளம் பெற்ற பிறகு தன்னுடைய நிலை எப்படி மாறி இருக்கின்றது. ஆகையினால் நீயும் சென்றால் இதுபோல பொருள்வளத்தை பெறலாம், உம்முடைய வறுமையும் தீரும் என்று பொருள்வளம் பெற்ற பொருணன் பொருள்வளம் பெறாத பொருணனுக்கு ஆற்றுப்படுத்துகின்றான். இந்த பொருள்வளம் பெற்ற பொருணன் தான் எப்படி சென்றோம், யாரிடத்தில் சென்றோம், யார் தமக்கு பொருள் நல்கியது என்பதை அழகாக புலவர் பொருணனின் வாயிலாக சொல்வது போல அழகாக சொல்லியிருக்கின்றார். அந்த பொருணன் கரிகால் பெருவளத்தானை பார்ப்பதற்காக சென்றானாம். அவர்களுடைய தோற்றம் எப்படி இருந்ததெனில், எல்லா கலைஞர்களும் அந்த காலத்தில் வறுமை நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்ணுவதற்கோ உடுத்திக் கொள்வதற்கோ சரியான ஆடைகள் இல்லை. அவர்கள் நாடோடிகள் போல அலைந்து திரிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயமாக தங்களுக்கென்று ஒரு இருப்பிடம் ஏதும் கிடையாது. எங்கே பொருள் கிடைக்குமோ அங்கு நாடி சென்று தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளும் நிலையில்தான் அக்காலத்தில் கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் திறமை இருந்திருக்கின்றது. யாழ் இசைப்பது, நடிப்பது, நடனமாடுவது, இப்படிப்பட்ட தனிப்பட்ட திறன்களை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அக்காலத்தில் அந்த கலைஞர்கள். அப்படி திறன்மிக்க அந்த கலைஞர்கள் தங்களுடைய உருவம் ஈரும் பேனும் நிறைந்த உருவத்தை உடையவர்களாகவும், கிழிந்த ஆடை அந்த கிழிந்த ஆடையையே மீண்டும் தைத்து கிழிந்த ஆடை அணிந்தவர்கள், வேர்வை நாற்றத்தை உடையவர்களாகவும் அந்த கலைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கரிகால் பெருவளத்தானை சென்று சந்திக்கின்றார்கள். அப்படி சந்தித்த பிறகு அவன் பொருள்வளம் நல்குகின்றான். தாங்கள் பொருள் பெற்று வறுமை நீங்குவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி இருந்தோம் என்பதை புருணன் வாயிலாக இந்த புலவர் சொல்லுவது, இந்த செய்யுளடிகளில் இப்படி சொல்லுகின்றார். ஈரும் பேனும் இருந்து இறைகூடி வேரொடு நனைந்து வேற்று இழை நுழைந்த துன்னல் சிதா அர் துவர நீக்கி நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கணிந்து அறவுரி அன்ன அறுவை நல்கி மழையென மருளும் மகிழ்ச்சை மாடத்து ஈழை அணி வனப்பின் இன்னகை மகளிர் போக்குயில் பொலங்கலம் நிறைய பல்கால் வாக்குவு தர தர வருத்தம் நீங்கி ஆற உண்டு பேர் அந்நோக்கி செருக்கொடு நின்ற காலை அப்படின்னு சொல்றார். அதாவது நாங்கள் அரசனை சந்திப்பதற்காக சென்றோம். நாங்கள் அணிந்திருந்த ஆடைகள் இப்படிப்பட்ட அழுக்கடைந்த ஆடைகளாக இருந்தது. அவனை சந்தித்த உடனேயே உறவினர்களை பார்த்தால் எப்படி ஓடோடி சென்று அவர்களை வாரி அணைத்து அவர்களை மகிழ்விப்போமோ, அதுபோல எங்களை கண்டதும் நெருங்கிய உறவினர்களை கண்டது போல எங்களுடன் வந்து அழகாக விரும்பி அவன் எங்களுடைய அருகாமையில் வரவழைத்து அவன் அமர வைத்தான் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது அந்த பொருணன் தன்னுடைய அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்ளுகின்றான். கரிகால் பெருவளத்தான் இப்படி அவர்கள் ஈரும் பேனும் இருந்து அரசாண்ட வேர்வையால் நனைந்த அந்த கந்தல் ஆடையை நீக்கி பூ வேலைப்பாடுகள் அமைந்த பாம்பினுடைய தோலினை ஒத்த மென்மையான ஆடையை அவர்களுக்கு நல்கினானாம். முதலில் ஆடையை உடுத்தி கொள்ள அவர்களுக்கு ஆடையை நல்குகின்றான். அதன் பிறகு அந்த பொருணன் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த களைப்பில் இருக்கின்றான். ஆகையினால் களைப்பை நீக்குவதற்காக அந்த காலத்தில் விருந்தினர்களுக்கு, தன்னை நாடி வருபவர்களுக்கு கல்

0: உண்ணக்கூடிய வழக்கம் வந்து ஒரு தவறான வழக்கமாக அன்றைக்கு இல்லை. ஏன்னா விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் கல் உண்ணுதல் என்பது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கின்றது. அப்படி இந்த பொருணனுக்கு அந்த அரசனுடைய ஏவல் பணி செய்யக்கூடிய மகளிர் பொன் வட்டில், அதாவது பொற்கிண்ணத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை ஊற்றி பலமுறை கொடுக்குறாங்க. இவனோ நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த கலைஞன், ஆகையினால் அவர்கள் கொடுக்க கொடுக்க அந்த கல்லை வாங்கி அவன் மீண்டும் மீண்டும் பருகுகின்றான். ஏன்னா அவன் நெடுந்தூரம் வந்த அந்த களைப்பில் இருப்பதினால் அந்த கல் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு பானமாக அவனுக்கு தெரிகின்றது. ஆகையினால் அவன் நிறைய நான் கல்லை குடித்தேன் என்று தன்னுடைய அந்த நிலையை அந்த பொருணனுக்கு எடுத்து சொல்வதுதான் இங்கே புலவர் வந்து சொல்கிறார். இப்படி நான் குடித்தேன், என்னுடைய வருத்தம் போகியது, மகிழ்ச்சியாக நான் அந்த நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லுகின்றான். அதன் பிறகு அரசனுடைய அரண்மனையினுடைய ஒரு பக்கத்தில் எனக்கு தங்குவதற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. என்னுடைய கூட்டத்தோடு நான் என்ன பண்ண, கல்லுண்ட மயக்கத்தில் அங்கே நான் வந்து உறங்கினேன். அதன் பிறகு எந்த ஒரு நடுக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த புறன் வந்து சொல்லுவதாக புலவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு காலை எழுந்த பிறகு அவன் மீண்டும் அந்த கல்லுண்டு இருந்தமையால் அவன் மேலே ஒரு நறுமணம், அதாவது அங்கே நிறைய நறுமண பொருட்களும் இருந்தது, கல்லும் உண்டதனால் அவன் மேலே ஒரு விதமான நறுமணம் மிக்க வாடை அவன் மீது வீசியது. அவனை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றதாம். ஏன்னா அவன் கல் உண்டதனால அந்த வாசனைக்கு வண்டுகள் எல்லாம் அவன் மீது மொய்க்கின்றதாம். அவன் மருண்டு போகிறான். இது என்ன கனவோ என்று தன் உள்ளத்துக்குள் நினைக்கின்றான். அதன் பிறகு அவன் தெளிவடைகின்றான். இல்லை இல்லை, இது நனவுதான் என்று அவன் என்ன பண்ணுறான், தெளிவடைகின்றான். அதன் பிறகு அரசனை அணுகுகின்றான். வாயிற்காவலன் விரைவாக அந்த புருணனை அழைத்து வர அரசன் கட்டளையிடுகின்றான். அரசனை காண்பதற்காக புருணன் செல்லுகின்றான். அந்த புருணர் கூட்டத்தை அழைக்கின்றான். வருக வருக என உறக்க கூறி வரவேற்றான் என்று புலவர் சொல்லுகின்றார். அவங்களுக்கு உணவு கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட உணவு? கரியும் சோறும் நிறைந்த உணவு. அந்த உணவு கொடுக்கும் முறை பற்றி முடத்தாம கன்னியர் அழகாக சொல்றாங்க. அருகம்புல் கட்டுகளை தின்று கொடுத்த செம்மறியாட்டு கிடாயினுடைய வேக வைத்த இறைச்சியினுடைய தொடை கறி நன்கு வெந்ததை உண்ணுங்கள் என பலமுறை அவங்களுக்கு என்ன பண்ணனா, அந்த இறைச்சி உணவை அரசன் வழங்கினானாம். அதை செய்யுளடிகள் இப்படி சொல்லுது, காழின் சொட்ட கோழ்வுண் கொழும் குறை அப்படின்னு செய்யுளடிகள் சொல்லுது. அதாவது இன்னைக்கு கூட நாம் வந்து உணவகங்களுக்கு செல்லுகின்ற பொழுது இறைச்சியை வந்து ஒரு இரும்பு கம்பியில் அதாவது வெப்பப்படுத்துறத நம்ம பார்த்துருப்போம். இந்த முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கின்றது. அதாவது இரும்பு கம்பியில் செருகி கோர்த்து சுட்ட கொழுத்த பெரிய தசை துண்டங்களை அவங்களுக்கு அரசன் விருந்தோம்பல் செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி இந்த கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட உணவை மீண்டும் மீண்டும் கொடுத்ததனால அவங்க இதை தின்று தின்று திகட்டி போச்சு. இறைச்சியை உண்டதனால் அவர்களுடைய பற்களினுடைய முனை வந்து மழுங்கி போயிற்றான். அதன் பிறகு வேறு பல தின்பண்டங்களையும் அந்த கலைஞர் கூட்டத்திற்கு கரிகாச்சோழன் வந்து வழங்கினான். இப்படி இவனுடைய விருந்தோம்பல் முறை மிகச் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அது மட்டும் அல்லாது ஒரு அரசன் விருந்தோம்பல் செய்வதற்கு தன்னுடைய பணியாளர்களிடம் சொன்னாலே அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் அரசன் பணியாளர்களிடத்தில் சொல்லி விருந்தோம்பல் செய்யவில்லை. அந்த கலைஞர்களோடு உடன் அருகாமையிலிருந்து அவர்களுக்கு அரசன் உணவு அளித்தான் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படிப்பட்ட நல்ல ஒரு பண்பாடுடைய செய்தி பாருங்க. ஒரு அரசன் சாதாரண கலைஞர்களுக்கு அருகாமையிலிருந்து உணவு கொடுத்தான். அவர்களை தின்னுங்கள் தின்னுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அரசன் அருகாமையிலிருந்து உணவு செய்திருப்பது அந்த காலத்து அரசனுடைய ஒரு பண்பாட்டை எங்கே நமக்கு பாடமாக காட்டுகின்றது இக்காலத்திற்கு.
1: கரிகாலன் செய்த விருந்தோம்பல் பற்றி அருமையாக சொன்னீங்க, அவருடைய கொடைச்சிறப்பினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: விருந்தோம்பல் செய்தவன் கொடையாக பல பொருட்களை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அதாவது இந்த கலைஞர்கள் ஒரு நாள் அல்ல பல நாள் அல்ல, இவர்கள் விரும்பும் காலம் வரைக்கும் இங்கேயே உண்டு நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம் என்று முன்கூட்டியே அரசன் வந்து சொல்லியிருப்பான். இப்படியே இவர்கள் வந்து பல நாட்கள் இந்த விருந்தோம்பலில் திளைத்து கடைசியாக எப்படி இருந்தாலும் தங்களுடைய இடம் நோக்கி நகர வேண்டும் அல்லவா. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல விரும்பி அதாவது என்ன பண்ணுறாங்க, அரசன் கிட்ட போயிட்டு ஒரு அன்பு கலந்து அவனோட சொல்கிறாங்க, அரசே இப்படி நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லலாம் என்று இருக்கின்றோம் அப்படின்னு விடை பெற்று கொள்ளுகின்றோம் என்று மெதுவாக கூறினார்களாம். அப்போது அரசன் அவர்களை சொல்வது

0: குழந்தை கேட்டு, விரைவில் எங்களை விட்டு பிரிகின்றீர்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னானா. அதாவது, நீங்கள் இன்னும் பல நாட்களுக்கு இங்கே இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் உடனடியாக இப்படி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருகின்றது என்று அரசன் சொன்னானாம். அது கேட்ட பிறகு அவன் தன்னைத்தானே தேற்றி கொள்ளுகின்றான். என்னென்னா, பிரிவு ஒன்று தான் நிரந்தரமானது அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அரசன் தேற்றி கொண்டு அவர்கள் அரசனை விட்டு செல்லுகின்ற, அதாவது தங்களுடைய இல்லம் நோக்கி புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடையாக யானை கன்றுகள், அதாவது யானையினுடைய கன்றுகளுடன் பெண் யானைகளையும் ஆண் யானைகளையும் அவற்றோடு பிற பொருட்களையும் பரிசாக நல்குகின்றான். நான்கு குதிரைகள் பூட்டிய யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட தேரினையும் அவர்களுக்கு நல்குகின்றான். குதிரை செலுத்துவதற்கு தார்குச்சி என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த தார் குச்சியினுடைய முனையில் இருக்கக்கூடிய ஆணியை நீக்கிவிட்டு தாறு கலைந்து அப்படின்னு செய்யுளடிகள் குறிப்பிடும். அந்த ஆணியை நீக்கிவிட்டு அந்த தார்குச்சியை கலைஞரிடம் கொடுக்கின்றான். ஏனெனில் இவர்களுக்கு விரைந்து செலுத்த தெரியாது. ஒருவேளை தார்குச்சி வந்து குதிரையின் மேல்பட்டால் அது மிக விரைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகையினால், இவர்கள் பழக்கப்படாதவர்களாகையினால் அந்த தாறு கலைந்த அந்த இரும்பு ஆணியை கலைந்து அந்த குச்சியை வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அது மட்டும் அல்லாமல் 7 அடி அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் என்ன பண்ணுறான், வழி அனுப்பி வைக்கின்றான். அந்த மரபு இன்றைக்கு கூட நம்முடைய தமிழருடைய மரபிலே இன்றளவும் இருப்பதை நாம் பார்க்குறோம். இதெல்லாம் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசனே இப்படிப்பட்ட நல்ல பண்பாடுடையவனாக இருந்திருக்கின்றான், இப்படிப்பட்ட ஒரு கொடையாளனாக கரிகாலன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு பொருணராற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள் இதற்கெல்லாம் சான்றுகளாக இன்றளவும் நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
1: அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பொருணராற்றுப்படையில் பன்முகத்திறம் என்ற தலைப்பில் முனைவர் சா. கண்ணதாசன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கரிகால சோழனின் விருந்தோம்பல் பற்றியும் பார்த்துட்டோம், கொடையை பற்றியும் பார்த்துட்டோம். அதே மாதிரி முற்கால சோழர்களில் தலை சிறந்தவர் கரிகாலன் என்பது எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தான், அது நம்ம சொல்லவே தேவையில்லை. புறநாராற்று படையில் கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து என்ன சொல்லியிருக்கு, அதை பற்றி சொல்கிறாங்க.
1: கரிகால சோழன் புறநாராற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய இரண்டு நூல்களிலும் அவனுடைய வெற்றி வீரச்சிறப்புகள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றி வேலும் பல தேர்களும் உடையவன் இவனுடைய தந்தையான இளஞ்சேட் சென்னி. அந்த இளஞ்சேட் சென்னியினுடைய மகன்தான் கரிகால சோழன். முருக பெருமானினுடைய கோபம் கொண்டவன் என்று புறநராற்றுப்படி குறிப்பிடுகின்றது. பகைவர் அஞ்சும் அளவுக்கு கரிகாற்பெருவளத்தான் இருந்தான். அவனுடைய வலிமையை அறியாமல் போரிட்ட மன்னர்கள் கூட அதன் பிறகு அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு காத்திருந்தார்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் கரிகாற்பெருவளத்தானினுடைய வலிமை பற்றி அறியாதவர்கள் அவனோடு போரிட்டு புறமுதுகிட்ட பிறகு அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு காத்திருந்தார்களாம் என்று புறநராற்றுப்படை சொல்லுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவனுடைய வெற்றிக்கும் பகைவர்கள் இவனை பார்த்து அஞ்சுவதற்கும் சில ஒப்பமைகளையும் முடத்தாமக்கண்ணியார் புறநராற்றுப்படையில் சொல்லுகின்றார். அதாவது, காலையில் மெல்ல தோன்றி பின் தன் வெம்மை கதிர்களால் உலகை தன் வயப்படுத்துகின்ற சூரியனை போன்று பிறந்து தவழ்ந்து தொடங்கிய காலம் முதல் பல நாடுகளை தன்னுடைய வலிமையால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் இந்த கரிகாற்பெருவளத்தான். அதாவது, சூரியன் உதயமாகின்ற பொழுது அதனுடைய கதிர்களினுடைய வெம்மை குறைவாக இருக்கும், இன்றும் நேரம் ஆக ஆக அதனுடைய கதிர்களுடைய வெம்மைத்தன்மை அதிகமாகும். அதுபோல இவன் பிறந்து தவழ்ந்து வளருகின்ற காலத்திலிருந்து அதன் பிறகு இவன் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய, ஒரு வெற்றி வீர சிறப்புடைய ஒரு அரசனாக உருவம் எடுக்கின்றான். பல வெற்றிகளை குவிக்கின்றான். அதற்கும் பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் இவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, யமனை விட வலிமை உடையது யாளி என்னும் மிருகம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மிருகம் பால் மனம் மாறாத பருவத்திலேயே தன்னுடைய முதல் வேட்டையிலேயே ஆண் யானையே கொன்று விழுத்தும் அளவுக்கு வலிமை உடையதாம் இந்த யாளி என்கின்ற மிருகம். அதுபோல சிறு வயதிலேயே வெண்ணி என்ற ஊரில் பனம்பு மாலை அணிந்த சேரனும், வேப்பம்பு மாலை அணிந்த பாண்டியனும், இன்னும் வேளிர் மன்னர்களும் ஒரு சேர இவனிடத்தில் போருக்கு வந்து விட்டார்கள். அப்படி போருக்கு வந்த சேரனையும் பாண்டியனையும் வேளிர் மன்னர்களையும் ஒரு சேர வெண்ணி என்ற இடத்திலே அவர்களை போரிட்டு வென்று வெற்றி வாகை சூடுகின்றான். இது கரிகால சோழனுடைய வெற்றி சிறப்பிற்கும் வீரச்சிறப்பிற்கும் இது நற்சான்றாக திகழ்கின்றது.
0: கரிகால சோழனின் வெற்றி வீரச்சிறப்புகள் குறித்து சொன்னீங்க, அருமையாக இருந்துச்சு. நிறைய எடுத்துக்காட்டுகள் எடுத்து சொன்னீங்க. அடுத்து, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்கள். இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான். இத்தகைய சோழ நாட்டினோட வளம் கரிகாலனோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு?
1: கரிகாலனுடைய சோழ நாடு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு பாய்வது தான். அதை பட்டினப்பாலையில் அழகாக கடியலூர் உருத்திரங்கண்ணன் அழகாக சொல்லுவார். சோழ நாடு இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அந்த பழமொழி சோறு

0: உடைத்து என்கின்ற அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தி இருந்ததற்கு காரணம் காவிரி ஆறு. சோழ நாடு சோலைவனம் போல பறந்து விரிந்திருப்பதற்கு காரணம் காவிரி பாய்வதினால்தான். அதுதான் கா என்பது சோலை, விரி என்பது விரிந்திருப்பது. சோலை போல விரிந்திருப்பதினால்தான் காவிரிக்கு காவிரி என்ற பெயர் வந்ததோ என்று அறிஞர்கள் இப்படி விதந்தோதி சொல்வது உண்டு. கரை புரளும் கடற்கரை சூழ்ந்த பரப்பினை உடையதாக சோழ நாடு இருந்திருக்கின்றது. அங்குள்ள ஒவ்வொரு குடியிருப்பிலும் தென்னஞ்சோலையும் நெற்கதிர்களும் இருக்கும். அங்கு கிடைக்கும் உதிரம் கலந்த சோற்றை உண்டது காக்கை. நொச்சி மரத்தினுடைய நிழலிலுள்ள மணலுக்குள் ஆமை முட்டைகள் ஈன்று பொறிக்கும். காக்கை அந்த ஆமை குஞ்சுகளை பின்னர் உண்பதற்காக பாதுகாத்து வைக்குமாம். பலாச்சுலைகளை தின்றுவிட்டு காஞ்சி மரத்தில் மருத மரத்திலும் இருக்கும் மயில்கள் ஆரவாரம் செய்யும். கழனிகளில் உழவர்களினுடைய பாட்டொலி ஒலிக்கும். அடம்பங்கொடி, பகன்றை கொடி, புங்கமரம் ஆகியவற்றை உடைய அந்த சோலையில் மலர் அரும்பிய ஞாழல் மரமும் பிற மரங்களும் கூட்டமாக வளர்ந்து நிற்கும். அங்கு இருக்க பிடிக்காத மயில்கள் இறால் மீன்களை உண்ணும் நாரை கூட்டம் தங்கியிருக்கும் புன்னை மரக் கிளைகளில் தங்க விரும்பும். ஆனால் அலையோசைக்கு பயந்து பனை மரத்தின் மடல்களில் வந்து தங்கும். பின்பு அம்மயில்கள் தென்னை மரமும் வாழை மரமும் காந்தல் மலர்களும் மலர்ந்த சுரைபுன்னையும் கோட்டானும் இருக்கின்ற குடியிருப்புகளை கொண்ட பாக்கத்திற்கு செல்லுமாம். அங்கு வண்டின் பாட்டிற்கு ஏற்ப தோகையை விரித்து ஆடும். பின்பு நிலவின் நிறம் கொண்ட பல மணல் மேடுகளுக்கு இடம்பெயர்ந்து செல்லுமாம். சோழ நாட்டில் தேனையும் கிழங்கையும் விற்பவர்கள் அதற்கு ஈடாக மீனின் நெய்யும் கல்லையும் வாங்கிச் செல்வார்கள். கரும்பையும் அவலையும் கூறுகட்டி விற்பார்கள். மான்கறியும் கள்ளையும் வாங்கி செல்வார்கள். இப்படி சோழ நாட்டினுடைய வளம் பல வகையில் புறநராற்றுப்படையில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது.
1: சோழ நாட்டினுடைய வளத்தை பற்றி புறநராற்றுப்படையில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கோம் அப்படின்றது சொன்னீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு.

0: திணை மயக்கம் அப்படின்னா என்ன? புறநாராற்றுப்படையில் திணை மயக்கம் உள்ளதா?
1: இந்த பத்து பாட்டு நூல்களில் புறநாராற்றுப்படையில் மிகுதியாக திணை மயக்கம் இருக்குது. திணை மயக்கம் என்பது என்னென்னா, நாம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலங்களை வகைப்படுத்தி இருப்போம். ஒவ்வொரு நிலத்திற்கும் கருபொருள் உரிபொருள் என்றெல்லாம் பட்டியல் படுத்தி வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு நிலத்திற்குரிய ஒரு கருபொருள் இன்னொரு நிலத்திற்கு விரவி வருவது, குறிப்பாக குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய உணவினை உண்டுவிட்டு மருத நிலத்திற்கு செல்வது, பின்பு நெய்தல் நிலத்திற்கு செல்வது, அல்லது மருத நிலத்து காக்கை நெய்தல் நிலத்திற்கு செல்வது, நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய நாரை மருத நிலத்திற்கு செல்வது. இப்படி ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவை அல்லது விலங்கு மற்ற நிலங்களிலும் காட்டப்படுவதை தான் நம்ம வந்து திணை மயக்கம், அதாவது விரவி வருவது. ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய கருபொருள் இன்னொரு நிலத்தில் விரவி வருவதை நாம் வந்துட்டு திணை மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் திணை மயக்கமாக முன்கூட்டியே நான் இந்த திணை மயக்கத்தை காவிரியினுடைய வளம் என்ற இடத்திலும் நான் சொல்லி இருக்கின்றேன். அதற்கு சில சான்றுகளை நாம் இங்கே சொல்லலாம். குறிஞ்சி நில பண்ணை நெய்தல் நில பரதவர்கள் பாடுவார்களாம். குறிஞ்சி நிலப்பண்ண குறிஞ்சி நிலத்தில் இருப்பவர்கள் தான் பாடினா, குறிஞ்சி நிலப்பண்ண நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பரதவர்கள் பாடுவார்கள். நெய்தல் நில மலர்களால் செய்த மாலையை குறிஞ்சி நில குறவர்கள் தங்களுடைய தலையில் சூடிக்கொள்வார்களாம். முல்லை நில காணவர்கள் மருத நிலப்பண் பாடுவார்களாம். மருத நில உழவர்கள் முல்லை கொடி படர்ந்த காட்டு நிலத்தை விரும்பி கொண்டாடுவார்களாம். காட்டு கோழிகள் நெற்கதிர்களை கொத்தி தின்ன, வீட்டு கோழிகள் திணை அரிசியை கவர்ந்து உண்ண, மலைவாழ் மந்திகள் கழிமுகத்திலே முழுக, அக்கழிமுகத்திலே திரியும் நாரைகள் மலையிலே தங்கும். நாரை வந்து எந்த நிலத்திற்கு உரியது? மருத நிலத்தில் இருக்கக்கூடியது. இது போயிட்டு மலையில் திரியுமாம். மலை என்பது குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த இடமும் குறிக்கக்கூடிய அந்த இடத்துல எது போய் திரியுமாம்? இந்த நாரை போய் திரியும் என்றும், இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் நால்வகை நிலத்தையும் குற்றமில்லாமல் ஒரு குடையின் கீழ் ஆண்டவன் அறத்தோடு பொருந்திய தன் ஆட்சித்தரத்தை அனைவரும் அறிய காரணமான செங்கோல் ஆட்சியை உடையவன், வெற்றி வேட்படையை உடையவன் அந்த கரிகால பெருவளத்தான் என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்படி திணை மயக்கம், ஒரு திணைக்குரிய கருபொருள் இன்னொரு திணையில் மயங்கி வருவதையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்கின்ற இந்த நாநிலத்தையும் சேர்ந்த பகுதியை ஆண்டவன் இந்த கரிகால் பெருவளத்தான்.
0: திணை மயக்கம் என்றால் என்ன அப்படின்றது நேயர்களுக்கு ஒரு புது விஷயமா இருக்கும். இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், இலக்கியம் பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு, குறிப்பாக சங்க இலக்கிய பரிச்சயம் இல்லாதவங்களுக்கு அது ஒரு புது விளக்கமாக இருக்கும். புறநாற்றுப்படையில் திணை மயக்கம் எப்படி இருக்குன்றதும் சொல்லிட்டீங்க. நம்ம முன்ன பேசும்போது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு நம்ம பேசணும், அதில் சோழ நாட்டின் வளம் குறித்து பேசணும். இந்த வளத்துக்கு காரணம் காவிரி, நீங்கள் சொல்லிட்டீங்க. கா என்றால் சோலை, விரி என்றால் பறந்திருப்பது, அதனால தான் பேர் வந்திருக்குதுன்னு சொன்னீங்க. அருமையான

0: ஒரு விளக்கம் அது. இத்தகைய காவிரியின் சிறப்புகள் குறித்து புறநானூற்றுப்படி என்ன சொல்லுது?
1: சூரியனுடைய கதிர்களால கஞ்சம் கொள்ளை தீந்து போனாலும், மர கிளைகளை நெருப்பு சுட்டெரித்தாலும், அருவிகள் வற்றி போனாலும், மழையற்று பஞ்சம் வந்தாலும், நற்பண்புகள் இல்லாது போனாலும், தான் மற்றும் வற்றாதாய் விளங்குவது காவிரி ஆறு. இது நரை கொடியும் நரந்தம் புள்ளையும் அகிலையும் சந்தனத்தையும் தன் கரைகள் எங்கும் ஒதுக்கி கொண்டே செல்லும். நுரைத்து ஆரவாரமிடும் அக்காவிரி வெள்ளம் குளத்திலும் கோட்டகத்திலும் புகுந்தோறும் நீராடும் மகளிர் வேகமாக குதித்து மூழ்கி விளையாடுவார்கள். குனிந்து அறுத்த நெற்கதிர்களை மலை போல அடுக்குவார்களாம். நாள்தோறும் குவித்த போரில் புலிகடாவை நடக்க விட்டு உதிர்ந்த நெல்மணிகளை குதிர்களில் கொட்டி வைப்பார்களாம். இப்படி கொட்டி நிரம்ப இடமில்லை என்பதால நெல்மணிகள் சிதறி கிடக்குமாம். அதற்கு காரணமான செந்நெல் விளைகின்ற வரப்பையுடைய மருத நிலம் இது. ஒருவேளி நிலமானது ஓராயிரம் கலம் என்னும் அளவில் விளைச்சலை தருவதற்கு காவிரியாறுதான் காரணம் என்று புறநானூற்றுப்படை பதிவு செய்கின்றது. இந்த காவிரியாறு பாதுகாக்கும் சோழ நாட்டிற்கு உரிமையுடையவன் இந்த கரிகால சோழன். அத்தகைய வளமான நாட்டையாலும் வல்லல் கரிகால சோழனிடம் சென்று பரிசு பெற்று உங்கள் வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் என்று பரிசில் பெற்ற பொருணன் பரிசில் பெறாத வறிய பொருணனை ஆற்றுப்படுத்துகின்றான் இந்த புறநானூற்றுப்படையில்.
0: காவிரியின் சிறப்புகள், அது புறநானூற்றுப்படையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதெல்லாம் அருமையாக சொன்னீங்க. இன்னும் புறநானூற்றுப்படையில் அரிய செய்திகள் ஏதாவது இருக்கா?
1: கரிகால சோழனுடைய கோட்டை மதிலில் எப்பொழுதும் வந்து அவனுடைய வாயிலில் இசைக்கருவிகள் எப்பொழுதும் முழங்கியபடி இருந்தனவாம். வாயில் காப்பாளர்கள் அறிவிக்காமலே எந்த விதமான அனுமதி இல்லாமல் கோட்டைக்குள் கலைஞர்கள் செல்வதற்கான அனுமதி இருந்திருக்கின்றது. இன்றைக்கு அந்த மாதிரிலாம் நாம் செல்ல முடியாது என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான். நான் முன்பே சொல்லி இருக்கின்றேன், கரிகால அரசன் பரிசில் பெற வரும் பாணர்களை 7 அடி முன் சென்று வரவேற்பதும், பரிசு பெற்று விடைபெறுகின்ற பொழுது 7 அடி பின் சென்று வழி அனுப்பி வைப்பதும் ஒரு நல்ல பண்பாக கருதப்படுகின்றது. இலக்கியம் எதற்காக? ஏதோ இலக்கியத்தை படித்தோம் சுவைத்தோம் என்று இல்லாமல், இலக்கியம் நமக்கு பல பண்பாட்டையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்றது. அதிலே குறிப்பாக சங்க இலக்கியங்கள் அன்றைய கால வாழ்வியலை இன்றைய காலத்திலும் இப்படி வாழலாம், அன்றைக்கு வாழ்ந்திருக்கின்றார்கள், இன்றைக்கும் அந்த பண்பாட்டு கூறுகளை நாம் பின்பற்றலாம் என்பதற்கு இது ஒரு நற்சான்று. ஏனெனில் ஒரு அரசனே இப்படி நடந்து கொண்டிருக்கின்றான் எனில், சாதாரண மானுடர்கள் இந்த பண்பாட்டை பின்பற்றுவதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆனால் இப்படிப்பட்ட பண்பாடுகள் சமீப காலங்களில் தற்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் மறைந்து போன பண்பாடுகளாக தெரிகின்றது. ஆனாலும் முற்றிலுமாக மறைந்து போயிற்று என்று சொல்ல முடியாது. சில பேரிடம் வேணால் இப்படிப்பட்ட பண்பாடு இல்லாமல் போகலாம். இன்றைக்கும் நம்முடைய உறவினர்கள் வருகின்ற பொழுது அவர்களை முன் சென்று வரவேற்கின்றோம். அவர்கள் அவருடைய இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்கக்கூடிய பண்பாட்டு மரபு அன்றைக்கு சங்க காலத்திலிருந்து வந்திருக்கின்றது. இன்றளவும் அது தொண்டு தொட்டு அந்த பண்பாட்டு மரபு நம்முடைய தமிழரிடையே இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது.
0: அருமையாக சொன்னீங்க முனைவர் சா கண்ணதாசன் அவர்களே. கொடுக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் சங்க இலக்கியத்தில் உள்ள 8 தொகை 10 பாட்டு நூல்கள், அதில் 10 பாட்டில் உள்ள புறநானூற்றுப்படையை பற்றி நம்ம வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு சிறு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மொத்த பாட்டையும் நம்மளால் இங்கே பேச முடியாது. இருந்தாலும் நேயர்களுக்கு இது வந்து கேட்குறதுக்கு அவர் சிறப்பாக இருந்திருக்கும். நீங்களும் உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இன்று நமது இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
1: நன்றிங்க.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றுப்படையில் பன்முகத்திறம் பங்கேற்றவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 569 கிலோஹெர்ட்ஸ், நேரம் பகல் 12 மணி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சியாக, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா, சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா, கதை அரங்கம் ஹரிணி, தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், பாடியவர் பி உன்னிகிருஷ்ணன், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி கன்னட மொழி பாடல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மலை ஒளிபரப்பில் 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல் திரைப்படம் பொன்னுமணி, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் வரும் தகவல்கள் கேட்கலாம் பகுதி 1. தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி சிலிக்கான் சிகரம், தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜா பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இதுவரை அபிஷேக் ரகுராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: வீட்டில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசினார்.

0: செய்கிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-ல் 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர்

0: விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1%-ஆக உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000+ மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கியின் மூலயமா 2 லட்ச ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 9ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 9ஆம் தேதி வரை இதே வேகத்தில் கேரளம், கர்நாடகம், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மாலத்தீவுகள், கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை.

கணக்கு 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பொன் பரப்பியான் இயற்றிய பாடல், NS தியாகராஜன் இசையமைப்பில் பாடியவர் TL தியாகராஜன்.

மெல்லிசை பாடல்களில் அடுத்து கே ராதிகா பாடியுள்ள பாடல். இயற்றியவர் மேரி ராஜேஸ்வரி, இசை எல் கிருஷ்ணன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1629 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
3: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன பேர் என்ன?
2: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஆலங்குளம் என்ற ஒரு ஊர் பேர் இருக்கிறது. இதில் இருக்கிற ஆலம் என்ற ஒரு சொல் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஆலம் என்ற சொல் சூழலை பொறுத்து பல பொருளை தரும் ஒரு சொல்லாகும். பொதுவாக ஆலம் என்பது உலகம், பிரபஞ்சம் அல்லது அகிலம் என்று பொருள்படும். இது தவிர தமிழின் பிற சூழல்களில் விஷம், அதாவது நஞ்சு, கலப்பை, நீர், கடல், ஆகாயம், மலர், கருமை மற்றும் படிகாரம் போன்ற பொருள்களிலும் ஆலம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது, பொருளை தருகிறது. தமிழ்நாட்டில் ஆலம்பட்டி என்ற பெயரில் சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஊர் பெயர்கள் இருக்கின்றன. ஆலமரம் என்பதின் அடிப்படையில் ஆலம் என்ற சொல் பெயரின் முன்னொட்டாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பொதுவாக ஊர் பெயர்களை நாம் சொல்லும் பொழுது எங்கேயாவது அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, சான்று இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அகராதிக்கு முன்பு தோன்றிய நிகண்டுகளில் நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன. அதாவது பூவும் நீரும் ஒரு மரப்பெயரும் ஆழ்கடல் விடமும் ஆழமாகும் அப்படின்னா நஞ்சு ஆழம், ஆழம் என்பது நஞ்சை குறிக்கிறது என்ற சொல்லும் வருகிறது. அதே போல் ஆழம் என்பது நீர் என்ற பொருளில் குறிப்பதாகவும் பயன்படுகிறது. சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை மாவட்டங்களில் ஆலம்பட்டி என்ற ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. கோயம்புத்தூர் அருகில் ஆலந்துறை என்ற பெயரில் ஊர் இருக்கிறது. சென்னை, கடலூர் மாவட்டங்களில் ஆலப்பாக்கம் என்ற ஊர் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி என்ற ஊர் பெயர் இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் புலவர் பெயராக ஆலங்குடி வங்கனார் என்ற பெயரை அறியும் பொழுது அந்த வங்கனார் பிறந்த ஊர் ஆலங்குடி என்பதை நம்மளுக்கு சுட்டுகிறது. அப்படிதான் அவருடைய பிறந்த ஊரின் அடிப்படையில் அவருடைய பெயராக ஆலங்குடி வங்கனாரை நாம் அறிகிறோம். சென்னையிலையும் ஆலந்தூர், ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்கிறோம், ஆலந்தூர் மாநகர தொடரின் நிலையம் இருப்பதையும் நாம் அறிய புரிகிறது. சேலம் மாவட்டத்தில் ஆலவாய்ப்பட்டி என்ற ஊர் பெயர் இருக்கிறது. தஞ்சாவூரிலும் ஆலங்காடு என்ற ஊர் பெயர் இருக்கிறது. இது பொதுவாக ஆலம் என்ற முன்னொட்டுடன் இணைந்த ஊர் பெயராக சொல்லியிருந்தாலும் பின்னொட்டாக இருக்கும் ஊர், குடி, பட்டி, காடு, குளம், துறை, பொழில் இப்படி பின்னொட்டுடன் இணைந்த ஊர் பெயரில்தான் சூழலுக்கேற்ற நாம் பொருளை பொருத்தி பார்க்க முடியும். அதாவது ஆல் அல்லது ஆலம் என்னும் சொல்லுக்கு தண்ணீர் என்னும் பொருளும் உண்டு. சில சமயங்களில் மேகத்திலிருந்து நீர்த்துளிகள், அதாவது மலை வந்து கட்டி கட்டியாக விழுந்தால் ஆலங்கட்டி மலை என்று வழக்கில் சொல்லுவோம். அந்த இடத்துல ஆலம் என்பது நீரை குறிப்பது, நீர்க்கட்டி மலை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் நாம் ஆலங்கட்டி மலை என்று சொல்கிறோம். ஆலந்தூர் இல்லை ஆலங்குடி, ஆலங்குளம் என்பதெல்லாம் நீரின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் பார்க்கிறோம். அதாவது நீர் என்னும் சொல்லிலிருந்து இடப்பெயர்கள் பல இருக்கின்றன. அப்படிதான் ஆலந்துறை, நீர்த்துறையை படித்துறையை துறைன்னு சொல்லுவோம். அப்படி நீர்த்துறை என்பதுதான் ஆலந்துறை. ஆலம்பட்டி, ஆலம்பாக்கம் என்னும் ஊர்கள் திருச்சி மாவட்டத்திலும் இருக்கின்றன நீர் என்ற சொல்லின் பொருளில். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குளம், ஆலங்கிணறு என்னும் ஊர் பெயரும், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குளம் என்னும் ஊர் பெயரும் நீர் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயராகும். அதாவது குளம், கிணறு என்பது நீர்நிலைகளின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் அறியலாம். நீருடன் தொடர்புடைய ஊர் பெயர்கள் இருந்தாலும் கூட ஆலந்தாங்கல் என்பது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். இந்த ஊருக்கு ஏன் ஆலந்தாங்கல்னு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, தாங்கல் என்றால் நீர்நிலை என்று பொருள். அந்த தாங்கல் என்ற பெயரிலேயே ஊர் பெயர்களும் நிறைய இருக்கின்றன. அதாவது நீர்நிலைகள் இருக்கும் ஊர் என்பதை சுற்றுவதின் அடிப்படையில் இங்கு ஆலந்தாங்கல் என்பது, ஆலம் என்றால் நீர், தாங்கல் என்றால் சிறு ஏரி, அதனால் நீருள்ள சிறு ஏரி, நீர் நிறைந்த சிறு ஏரி எப்படியாக வேணால் நாம் கருத்தில் கொள்ளலாம். அப்படியாக அமைந்த ஊர்தான் ஆலந்தாங்கல். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஆலாடு, ஆலம்பாறை, ஆலஞ்சேரி என்னும் ஊர்களும், ராமநாதபுரத்தில் உள்ள ஆலடி நத்தம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆலம்பாடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆலம்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆலவேலி, இவையெல்லாம் நீருடன் தொடர்புடைய பெயர்களாக அறிய முடிகிறது. அதே போல ஆலம்பொழில் என்ற ஊர் பெயரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போ பொழில் என்றால் சோலை அப்படின்னு சொல்கிறோம். சோலை என்றாலும் இது வந்து காட்டின் அடிப்படையில், ஆலமரம் அப்படின்னா ஆலமரம் நிறைந்த சோலை அப்படின்ற மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆலம்புலிலை நாம் பார்க்கிறோம். ஆலங்காடு அப்படின்றதும் ஆலமரத்தின் அடிப்படையில் இந்த ஊர் பெயர் அமைந்திருக்கிறதையும் நாம் அறியலாம்.
அதேபோல் நீர் சூழ்ந்த

இடத்தில் இருந்த மதுரையின் பழைய பெயர் ஆலவா என்பது. இப்படியாக தமிழ்நாட்டில் காடு, பொழில், சோலை என்ற அடிப்படையிலையும் நீர் அடிப்படையிலையும் ஊர் பெயர்களை பல்வேறு மாவட்டங்கள் நிறைந்து இருக்கின்றன. அதில் ஒரு ஊர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் திருவாலங்காடு. இந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது திரு ஆலம் காடு என்பதுதான் திரு ஆலங்காடு என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு திருவாலங்காடு என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். இது ஒரு புகழ்பெற்ற சிவத்தலம் ஆகும். இதை முற்காலத்தில், இப்போ இல்லைன்னா கூட முன்பு ஒரு காலத்தில் இது ஒரு அடர்ந்த ஆலமரக்காடாக இருந்ததனால் இது வந்து காடு இணைந்து திரு என்ற அடைமொழியோடு, திரு என்பது இது வந்து புகழ்பெற்ற சிவத்தலம் என்பதனாலும், காரைக்கால் அம்மையார் இங்கே பதிகம் பாடிய ஊர் என்பதனாலையும் திரு என்ற அடைமொழி சேர்ந்து திருவாலங்காடு என்று பெயர் பெற்றதை நாம் அறிகிறோம். இது வடமொழியில் வடாரண்யம் என்று சொல்லப்படுகிறது. வடம் என்றால் ஆலமரம், ஆரண்யம் என்றால் காடு. இப்படிதான் வடாரண்யம் என்று திருவாலங்காட்டுக்கு பழைய பெயராக, அதாவது வடமொழி பெயராக சொல்லப்படுகிறது. இது வந்து காரைக்கால் அம்மையார் சிவபெருமானின் நடனத்தைக் கண்டு மகிழ்ந்த இடமாகவும் தேவார பாடல் பெற்ற இடமாகவும் இது குறிப்பிடத்தக்கது. ஆலம்பேரி என்ற ஒரு ஊர் பெயரும் இருக்கிறது. அதாவது சங்க இலக்கிய நற்றிணை பாடல் புலவர் ஆலம்பேரி சாத்தனார் என்றே இருக்கிறார். இந்த ஆலம்பேரி எங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது. பேரி என்றால் பெரிய ஏரி என்று பொருள். பேரேரி என்பதுதான் சிதைந்து பேரி என்று சொல்லப்படுகிறது. பெரிய ஏரியை கொண்ட ஊர் அல்லது ஆலமரங்கள் நிறைந்த பெரிய ஏரியை உடைய ஊர் என்பதனால் ஆலம் பேரேரி என்பதுதான் ஆலம்பேரி என்று சொல்லப்படுகிறது. ஆலங்கானம் என்ற ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. அந்த ஆலங்கானம் என்பது சங்க இலக்கியத்தில் போர்க்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் பெயராக இருந்திருக்கிறது. அதாவது தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், சங்ககால பாண்டிய மன்னன், தலையாலங்கானம் என்னும் ஊரில் நடைபெற்ற போரில் ஏழு மன்னர்களை ஒரு சேர எதிர்த்து போர் புரிந்து வென்றவன் இம்மன்னன் என்பதனால் அவனுடைய போர் சிறப்பை போற்றி பேசும் விதத்தில் ஆலங்கானம் என்ற ஊர்தான் தலையாலங்கானம் என்ற ஒரு பெயரோடு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது காணம் என்றால் காடு, ஆலமரங்கள் நிறைந்த காடு என்ற பொருளில் இது ஆலங்கானம். தலை என்ற அடையுடன் சேர்த்து இது தலையாலங்கானம் என்று வழங்கப்பெறுவதை நாம் அறியலாம். அதாவது தலையாலங்கானம், செரு என்றால் வெற்றி, வென்ற இடம். அதனால் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். தமிழ் மயங்கிய தலையாலங்கானம் என்று தமிழகத்து வீரம் முழுவதுமே இந்த போர்க்களத்தில் இருந்தது என்கிறார் புலவர் குடப்புலவியனார். அதனால் ஆலங்கானம் என்றால் ஆலமரங்கள் நிறைந்த காடு என்ற பொருளில் இந்த திருவாலங்காடு இன்றைக்கு தலையாலங்காடு என்றே அழைக்கப்பெறுகிறதை பார்க்கிறோம். இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் இருக்கிறது. அதனால் இது ஆலங்காட்டுக்கு முதன்மையான ஊர், முக்கியம் பெற்ற ஊர் என்பதை நாம் அறிய கிடைக்கிறது.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: சீர்சனத்தி. ஆறாவது மகளுக்கான சீர்வரிசை சாமானில் தன் பெயர் பதிக்கவில்லை பாசக்கார தந்தை. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு எல்லாம் அம்மாவின் முகசாடையில் அமைந்து விடுகிறது. அண்டா, இட்லி குண்டா, பித்தளை குவளை, தண்ணீர் குடம், சில்வர் தவளை, அன்னக்கரண்டி, குளிக்கரண்டி, ஒவ்வொன்றிலும் லட்சுமி, பார்வதி, மாலதி, மல்லிகா, விமலா, முருகேசு, நடராசன், சித்ரா, ராசாத்தி. போதும் பொண்ணுக்கு வைத்திருந்த சீர்வரிசை பாத்திரத்தில் இத்தனை பெயரும் பச்சை குத்திக் கொண்டிருக்கிறது. இனி அவள் புகுந்த வீட்டில் காப்பி பருகும் டம்ளரில் பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா பெயர் உதட்டோரம் முத்தம் தரும். மல்லிகா யாராக இருக்கும் என்ற யோசனையிலேயே தண்ணீர் குடம் தூக்கிச் செல்வாள் என்றெல்லாம் தோன்றவில்லை. நல்ல வேளையாக கட்டில் மெத்தை தலையணையில் யார் பெயரும் இல்லை. அது கந்துவட்டிக்காரன் கடை. ரசீது நோட்டில் குடிபெயர்ந்தது தர்மராஜன், ஆட்டோ டிரைவர். இது கவிதை. திருமண ஏற்பாடு தொடங்கியதுமே ஏழையோ பணக்காரரோ பெண்ணுக்கான சீர்வரிசை சாமான்கள் வாங்கத் தொடங்கிவிடுவார்கள். அப்படியான பாசமிகு தந்தையின் சிரமங்களை சொல்லும் கவிதையே இது. பாத்திரங்களில் பெயர் பதிப்பது இப்போது நடைமுறையில் இருக்கும் ஒன்று, ஆனால் அது பணக்காரர்களுக்கே சாத்தியம். ஏழை எளியவர்கள் அதுபோல் சீர்வரிசை சாமான்கள் வருவதை வைத்து கொடுப்பதே இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்கு ஒத்ததாக இருக்கிறது. இது போதும் பொண்ணுக்கு தந்தை அளித்த சீர் சாமானில் அன்பளிப்பு என்ற அடையாளத்துடன் பல பெயர்கள் சாமான்களில் இருப்பதாகவும், அதற்காக அந்த பெண்ணோ பெற்றோரோ கவலை கொள்ளும் மனநிலையில் இல்லை என்றும், கட்டில் மெத்தை தலையணை அது மட்டுமாவது தந்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கந்துவட்டிக்காரனிடம் வட்டிக்கு வாங்கியதால் தந்தை தர்மராஜன் பெயர் சேட்டுக்கடை ரசீது நோட்டில் பதிவாகியுள்ளதாக சீர் சனத்தி குறித்த இந்த கவிதை, போதும் பொண்ணுக்கு வைத்திருந்த சீர்வரிசை பாத்திரத்தில் இத்தனை பெயரும் பச்சை குத்தி கொண்டிருக்கிறது என்றதாக உள்ளது. கவிதையின் சாராம்சம் இதுவே.

0: சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: இந்த போஸ் ஆக்ட் படி ஒரு பெண்ணை ஃபிசிக்கல் டச் பண்ணாதான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. தொட முயற்சி பண்ணாலோ அல்லது அந்த பெண் விரும்பத்தகாத செயல்களை செஞ்சாலும் இல்லை சைகை மூலமாக வெளிப்படுத்தினாலும் அந்த பெண்ணிடம் ஆபாச படங்களை காண்பித்தாலும் அந்த பெண் விரும்பத்தகாத செயல்களை செய்ய வற்புறுத்தினாலும் பெண்ணிடம் வரவேற்கத்தகாத பாலியல் ரீதியான உடல் அசைவுகளை வெளிப்படுத்தினாலும் பாலியல் உணர்வை தூண்டும் விதமாக பேசுறதும் அந்த பொண்ணு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணாலே இந்த சட்டத்துக்கு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் செல்ஃபோனில் ஃபோட்டோஸ் அனுப்புறது, பெண்களுக்கு வந்து ஆபாச வீடியோஸ் அனுப்புறது, அதுவும் இந்த போஸ்ட் ஆக்ட் கீழே தண்டனைக்குரிய சட்டமாக கருதப்படுது. ஒரு தனியார் நிறுவனத்திலேயோ அல்லது அரசு நிறுவனத்திலேயோ வேலை செய்கிற பெண்கள், அந்த நிறுவனத்தோட முதலாளியோ அல்லது ஹையர் ஆஃபீஸரோ உனக்கு ப்ரமோஷன் வேணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணுறது இல்லைனா பிளாக்மெயில் பண்ணுறது, இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஒருத்தவங்களை தொட்டால் தான் போஸ்ட் ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு இல்லை, ஒரு பெண் அவங்க வேலை செய்கிற இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஆண் நடந்துக்கிட்டாலே அது உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழே வந்துடும். இப்போ எழுத படிக்க தெரியாதவங்க அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட் எழுதுகிற மனநிலைமையில் இல்லாதவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஆயர் மூலமாகவும் அவங்க சொல்ல நினைக்கிறத எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த கம்ப்ளைண்ட்டை விதின் 90 டேஸில் இந்த ICC குழுக்கிட்ட கொடுக்கலாம். இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு சிவில் கோர்ட்டுக்கு ஈக்குவலாக பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா குற்றம் செஞ்சவங்களை இந்த குழுவில் இருக்கிறவங்க கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ICC குழுவில் இருக்கிற 5 பேரில் 4 பேரும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க. அந்த புகார் அளித்த பெண்ணும் அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த புகார் அளிக்க காரணமாக இருந்த குற்றவாளியும் அந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாங்க. அதனால தான் அந்த கமிட்டியில் இருக்க 5 பேரில் ஒரு ஆள் மட்டும் எக்ஸ்டர்னல் பர்சனாக இருக்கணும், அதுவும் அவங்க ஒரு லாயராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சட்டப்படி இந்த

கமிட்டியில் அளிக்கப்படுற புகாருக்கு தகுந்த நடவடிக்கையும் தீர்வும் எடுக்க முடியும். ஏன்னா கமிட்டி மெம்பரில் இருக்கிற 4 பேரும் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க. அதே நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் மேலே வர கம்ப்ளைண்ட்டை விசாரித்து நடவடிக்கை எடுக்க ரொம்ப தயங்குவாங்க, அல்லது தாமதமும் ஏற்படலாம். இந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த பொண்ணும் அதே நிறுவனத்தில் தான் பணிபுரியறாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய கொஞ்சம் தயக்கம் ஏற்படலாம். அப்போ அந்த நிறுவனத்தோட முதலாளி அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு பணியிட மாற்றமோ அல்லது 3 மாதங்கள் வரை முழு சம்பளமோ இல்லை அரை சம்பளத்துடன் கூடிய விடுப்பும் தரலாம். இந்த பெண் அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஏதுவாக இருக்கும். அந்த நிறுவனத்தோட முதலாளி தனிப்பட்ட முறையில் அந்த குற்றம் செஞ்ச நபரை பணியிடை நீக்கமோ அல்லது பணி நீக்கமோ கூட செய்யலாம். இது இல்லாமல் இந்த குற்றம் செஞ்ச நபருக்கு இந்த கமிட்டி மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் இருக்கிறவங்க அந்த பெண் கொடுத்த புகாரை விசாரித்து அப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தலை அந்த பெண் உண்மையிலேயே அனுபவிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த புகார் கொடுத்த பெண்ணுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து விசாரித்ததை ஒரு பரிந்துரை கடிதமாக எழுதி காவல் நிலையத்தில் கொடுத்துருவாங்க. இந்த குழு மூலமாக கொடுத்த பரிந்துரை புகார் கடிதத்தை 60 நாட்களுக்குள்ளே காவல்துறை வந்து செயல்படுத்தணும். அதாவது 60 நாளுக்குள்ளே விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். 10 பெண்களுக்கு கம்மியாக இருக்கிற லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க.

வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமா பல வீரர்களுடைய கதையை கேட்டிருப்போம். ஆனா இப்போ நாம கேட்க போற கதை ஒரு சாதாரண பையனை பத்தி தான். அவன் பேரு சோமு. ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவன் புல்லுக்கு பதிலா ஒரு எலியை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரான். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதை அரங்கத்துக்குள்ள போவோம். சோமுவோட அப்பா ஒரு பெரிய வணிகர். திடீர்னு ஒரு நாள் துரதிருஷ்டவசமா அவரு இறந்து போயிடுறாரு. அப்போ அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு அவரோட சொந்தக்காரங்க சோமுவையும் அவன் அம்மாவையும் ஏமாத்திடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம அவங்க வெளியேறி வேற ஊருக்கு போறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில வருஷங்கள் ஆகுது. சோமுவுக்கு 16 வயசாகுது. அவன் அம்மா அவனை கூப்பிட்டு, இங்க பக்கத்துல பணக்கார வணிகர் ஒருத்தர் இருக்காருப்பா, அவரு உன்ன மாதிரி இளைஞர்களுக்கு பணம் கொடுத்து வணிகம் செய்ய உதவுவாரு, அவர்கிட்ட போய் பணம் வாங்கி ஒரு நல்ல தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோமுவும் அந்த வணிகர் வீட்டுக்கு போறான். அந்த சமயம் பார்த்து அங்க இருந்த வணிகர் தான் கிட்ட முன்னாடி கடன் வாங்கின ஒருத்தனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்க்கறான். உனக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்தேன், அதை வச்சு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஆளுனா அதோ அங்க கிடக்கு பாரு, அந்த செத்த எலிய வச்சு கூட வியாபாரம் பண்ணி முன்னேறிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் அந்த அரையோரத்துல இருந்த அந்த செத்த எலிய பார்த்து சோமுவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. உற்சாகமா எந்திரிச்சு அந்த செத்த எலிய கையில எடுத்துட்டு அந்த வணிகர் முன்னாடி வரான். ஐயா, என் பேரு சோமு. நீங்க சொன்ன மாதிரியே இந்த இறந்த எலிய வச்சு நான் பணம் பண்ணி உங்க உதவிக்கு நிச்சயம் கைமாறு செஞ்சிடுறேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொல்றான். இத கேட்ட வணிகருக்கு வியப்பும் சிரிப்பும் தாங்கல. என்னப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னதை இப்படி ஒரு யோசனையா என்கிட்டயே சொல்றியே அப்படின்னு சிரிச்சாரு. ஆனாலும் உறுதியோட சோமு அந்த இறந்த எலியை எடுத்துட்டு வெளியே போறான். அந்த செத்துப்போன இலைய வச்சு இந்த பையன் என்னதான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் வெளியே வீதியில நடந்து போறப்போ வேற ஒரு பெரியவரு சோமுவை பார்க்கறாரு. அவரை பார்த்தா ரொம்ப பதட்டமா அங்கேயும் இங்கேயும் நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சோமு அந்த பெரியவர்கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, என் பூனைக்கு சாப்பாடு தேடிட்டு இருக்கேன்ப்பா, பாவம் அது ரொம்ப களைச்சு போயிருக்கு, உன்கிட்ட ஏதாச்சும் இருந்தா கூட அப்படின்னு கேட்கறாரு. சோமுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அவன் தான் ஒரு இறந்த எலிய கையிலேயே வச்சுட்டு சுத்துறானே, இந்த பூனைக்கு அதை உணவா கொடுத்து உதவி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உதவ கை கொடுக்கறான். அந்த பெரியவரும் அந்த எலிய வாங்கிட்டு அவர் பூனைக்கு ரொம்ப சந்தோஷமா உணவா பரிமாறுறாரு. பூனையும் சந்தோஷமா சாப்பிட்டுருச்சு. அப்பாடா, எங்க என் பூனைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன்பா, நீதான் நல்ல சமயத்துல வந்து எனக்கு உதவி பண்ண, உன் உதவிக்கு நான் ஒரு கைமாறு செய்யணுமேப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாங்கிட்ட இருந்த பட்டாணிய சோமுக்கு அன்பளிப்பா கொடுக்கறாரு. அதை வாங்கிட்டு சோமு உற்சாகமா போறான். அந்த பட்டாணிய நல்லா வறுத்துட்டு ஒரு ஜாடி நிறைய தண்ணியையும் நிரப்பிக்கிட்டு நகரத்துக்கு வெளியே போய் வீதி வழியில ஓரமா உட்காந்துக்கிறான். அப்போ அந்த வழியா வேலை முடிச்சுட்டு நிறைய விறகு வெட்டுறவங்க வராங்க. ரொம்ப களைச்சு போய் வந்த அவங்களுக்கு சோமு தான் கொண்டு வந்த பட்டாணியையும் தண்ணியையும் தரான். அதை அவங்க சந்தோஷமா சாப்பிடுறாங்க. பதிலுக்கு ஆளுக்கு ரெண்டு விறகு கட்டைய சோமு கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. கதை சூடாகுதுல்ல? கிடைச்ச அந்த விறகு கட்டைகளை வித்து சோமு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். சம்பாதிச்ச கொஞ்சம் பணத்தை வச்சு மறுபடியும் பட்டாணி வாங்குறான். மிச்சம் உள்ள பணத்தை சேமிச்சுட்டு வரான். மறுபடியும் அந்த பட்டாணிய விறகு வெற்றவங்களுக்கு கொடுத்து விறகு வாங்கி அது மூலமா பணம் சம்பாதிக்கிறான். இதே மாதிரி நாளடைவுல அந்த விறகு வெற்றவங்க கூடயே சேர்ந்து வணிகமும் பண்ண ஆரம்பிச்சான்னா பாத்துக்கோங்களேன். கொஞ்ச நாள்லயே மழைக்காலம் வருது. ஊர்ல விறகுக்கு பஞ்சமும் வருது. விறகு விலையோ பயங்கரமா ஏறுது. சரியா அந்த சமயத்துல சோமு விறகு கட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணத்தை வச்சு பெரிய கடை ஒன்று ஆரம்பிச்சு வணிகத்துல படிப்படியா முன்னேறி ஓஹோன்னு வரான். இப்படியே சில வருஷங்கள்லயே நல்லா சம்பாதிக்கிறான். அவன் அந்த காசை வச்சு

0: எலியோட ஒரு சிற்பம் செய்யறான். அதை எடுத்துக்கிட்டு அவன் பல வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச வணிகர் வீட்டுக்கு சோமு போறான். அந்த வயசான வணிகரை பார்த்து, என்னையா, என்ன தெரியுதா, சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு இறந்து போன எலிய வாங்கிட்டு போனேனே, ஞாபகம் இருக்கா? அதை வச்சு நான் நிறைய சம்பாதிச்சிட்டேயா? வந்த காசை வச்சு இதோ இந்த எலியோட சிற்பத்தை தயாரிச்சிருக்கேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் இதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கயா அப்படின்னு சொல்லி அந்த எலியுடைய சிற்பத்தை அந்த வணிகர்கிட்ட கொடுக்குறான். அந்த வயசான வணிகருக்கு பேச்சே வரல. பணமே இல்லாம வெறும் தன்னம்பிக்கையோட போன ஒரு சின்ன பையன் இத்தனை நாள்ல தன்னோட மன உறுதி மற்றும் புத்திசாலித்தனத்தை வச்சு இவ்வளவு சம்பாதிச்சு முன்னேறி இருக்கானே அப்படின்னு திகைச்சு போய் பாக்குறாரு. ரொம்ப பெருமையோட சோமு கொடுக்க சிற்பத்தை வாங்கிக்கிறாரு. தன்னோட எதிர்பார்ப்பையும் மிஞ்சின அவனுக்கு அவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் சோமு அவன் அம்மாவோடையும் மனைவியோடையும் சந்தோஷமா இருக்கான். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தும் மீண்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு தான். அதனால வாழ்க்கையில ஏற்படுற இழப்புகளை பத்தி கவலைப்படாம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். ஏன்னா வல்லவனுக்கு எலியும் ஆயுதம்.
1: தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இப்போ குழியில டேரெக்டாக நடத்தில்லை இந்த கட்டிங்கில். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, அந்த பித்து இருக்குதுங்களா தேங்காய் கோக்கனட், அதை மூட்டை கணக்கு வாங்கிட்டு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொருவிடுவோம். அந்த முளைச்சி 1.5 அடிலாம் கூட பரவாயில்ல, ஒரு 2 அங்கலாம் வந்துட்டா கூட கோவசடி தான். எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்.
5: வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி குறித்து செங்கல்பட்டு அனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவர்களின் அனுபவங்கள்.
3: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
7: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4

0: முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்ற உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை ஏப்ரல் 1 தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2 நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடெல்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதை பந்துகள் வனப்பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்தி காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலில் இருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.

0: சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131 பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். BJP முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை BJP ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழிற்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூடாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 569 கிலோஹெர்ட்ஸ். பாரதியார் பாடல்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல்
2: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ணு

நேரம் பகல் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்தில் இருந்து.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடல் பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் தொடரங்கே கவுடா அவர்கள். இசை பி ஆர் கீதா அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கிறீங்களா?
1: ஹாடு திகவு ஹாரு திகவு
2: ஆடு திகவு ஹாரு திகவு
1: கடல கரைய கக குலா
2: கடல கரைய கக குலா
1: எனிதோ முகில
2: எனிதோ முகில
1: உத்த அகல
2: உத்த அகல
1: ஜீகி தனிது
2: ஜீகி தனிது
1: பாந்தள
2: பாந்தள.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக
2: வானலோக நகுவ நாக
1: ஹாரோ ஹக்கி பாலிகே
2: ஹாரோ ஹக்கி பாலிகே
1: ரெக்கே பீசி தைரிய சூசி
2: ரெக்கே பீசி தைரிய சூசி
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி ரெண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி
2: தூர தூர ஹாரி ஹாரி
1: வியோம காணுவா பகே
2: வியோம காணுவா பகே
1: ஹசிவ மரசி
2: ஹசிவ மரசி
1: வாஞ்சே மெரசி
2: வாஞ்சே மெரசி
1: திகந்த சேரோ லகு பகே
2: திகந்த சேரோ லகு பகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ
2: யாவ நாடோ எந்த காடோ
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே
1: முக்த ககன நூறு கால
2: முக்த ககன நூறு கால
1: ஈஜோ சக்தி ரெக்கெகே
2: ஈஜோ சக்தி ரெக்கெகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல் இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசை பி ஆர் கீதா அவர்கள்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55:15. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருநெல்வேலி மாவட்டம் 4-17 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் 9 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை பாலமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு, குண்டார் அணை, பெரியாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பூதப்பாண்டி, சூரலக்கோடு, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோழிப்போர் விலை அடவிநயினார் கோவில் அணை, சிவலோகம், நாகர்கோவில், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொட்டாரம், அடையாமடை, சேர்வலாறு அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கொடுமுடியாறு அணை, மாம்பழத்துறையாறு, தேவாலா, ஆனைக்கிடங்கு, உபாசி, முள்ளங்கினாவிள்ளை, ஹாரிசான், பாபநாசம், சோலையாறு, சின்கொனா, களியல், நெய்யூர், குழித்துறை, உட்பிரையர், தேக்கடி, இரண்யேல், திருப்பரப்பு, கன்னிமார், அவலாஞ்சி, தக்கலை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வரட்டுப்பள்ளம், ஆரல்வாய் மொழி, முக்கூடல் அணை, விண்ட்வொர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில்

0: பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6°C. அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4°C உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4°C உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5°C உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3°C அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3°C இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5°C குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5°C அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், வேலூர், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40°C ஆகவும், குறைந்தளவு 30 முதல் 31°C ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20°C ஆகவும், குறைந்தளவு 14°C ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.4°C, குறைந்தளவு வெப்பநிலை 22.4°C. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 569 KHz நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: ஏற்பட்டு பிறகு அதிலேயே ஆர்வமாகி கள்ளத் தொழில் செய்வது முடிவில் நீங்காத துன்பத்தை தரும். குறள் எண் 284, அதிகாரம் கள்ளாமை.
1: நேரம் 5:30. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒலிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: திருடி பழக்கப்பட்டு பிறகு அதிலேயே ஆர்வமாகி கள்ளத் தொழில் செய்வது முடிவில் நீங்காத துன்பத்தை தரும். குறள் எண் 284, அதிகாரம் கள்ளாமை.
1: களவின் கண் கஞ்சிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும்.
0: திருடி பழக்க

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் மாலை 6 மணி, இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 டெல்லி அஞ்சலாக நிகழ்ச்சிகள் கேட்கலாம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி. இதில் கேட்கலாம் சிலிக்கான் சிகரம். தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்டம் ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்புகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இன்று மாலை 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பொன்னு மணி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். இன்னிசை கானமாய். இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நெஞ்சுக்குள்ளே இன்னார்ந்து சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா, நெஞ்சுக்குள்ளே இன்னார்ந்து சொன்னால் புரியுமா.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

மஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி, அடியே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி, பூவ முடிக்கத்தான் பூ.

ஆர்டர் ராணி ராணி ராணி. கோட்டும் சூட்டும் தச்சு காலில் பூட்ஸ் வச்சு வந்தேன் உன்னோட ராஜா ராஜா ராஜா.

மஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி, அடிஹே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தாம்.

போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தாம் பூவாரம் கட்டத்தாம் தாவி படர்ந்த பூங்கொடிய வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி.

0: தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி

0: இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரோ வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த

சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: வழங்குபவர் லக்ஷ்மணன்.
1: தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்தில் செய்யப்பட்டு வரும் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி விரிவாக ஆய்வு நடத்தினார். செயலாளரின் இந்த முக்கிய வருகையின் போது வாவுசி துறைமுகத்தின் சுற்றுப்புற சூழல் மேலாண்மை திறனை சர்வதேச அளவிற்கு மேம்படுத்தும் நோக்கில் 2 பிரதான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாறி கொள்ளப்பட்டன. துறைமுகத்தின் பசுமை சான்றிதழ் நடைமுறைகள், கார்பன் உமிழ்வு கணக்கீடு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அறிக்கைகள், பாதுகாப்பு மதிப்பீடு மற்றும் பசுமை எரிபொருட்கள் தொடர்பான ஒரு பிரத்யேக சிறப்பு மையம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடியில் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலையை உருவாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்தின் மூலமாக வாவு சிதம்பரனார் துறைமுகத்தை ஐரோப்பியா மற்றும் ஆசியாவின் முக்கிய சர்வதேச துறைமுகங்களுடன் பசுமை எரிபொருள் வழித்தடங்கள் வழியாக இணைப்பதற்கும் உலக அளவில் மதிப்பு சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பசுமை திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப ஆய்வு துறைமுகத்தில் தற்போதைய சூழலில் செயல்பாட்டில் உள்ள 10 நானோமீட்டர் கியூப் திறன் கொண்ட பசுமை ஹைட்ரஜன் ஆலை, மின்சார வாகன முன்னேற்ற நிலையம் மற்றும் 9 மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டு முன்னேற்றங்களை செயலாளர் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்பட உள்ள 750 கனமீட்டர் திறன் கொண்ட பசுமை மெத்தனால் எரிபொருள் நிரப்பும் நிலைய உட்கட்டமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், வாபுசி துறைமுகம் மேற்கொண்டு வரும் சூரிய மற்றும் காற்றாலை மின்சக்தி, பசுமை ஹைட்ரஜன் போன்ற உன்னத முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான ஒரு முன்னோடி மாதிரியாக உருவெடுத்துள்ளது. வரும் ஆண்டுகளுக்குள் நிகர பூஜ்ய நிலையை அடைய துறைமுகம் எடுத்த முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அலுவலர்கள் எவ்வாறு பராமரித்து வருகின்றனர் என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி ஜமாபந்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. ஏரல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசு மகாஜன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். ஏரல் வட்டம் உள்வட்டத்திற்கு உட்பட்ட ஆறுமுகமங்கலம், சிறுத்தொண்டநல்லூர், வாழவல்லான், திருப்பணி செட்டிகுளம், கொற்கை, கொட்டாரக்குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். பட்டா மாற்றம், பட்டா உட்பிரிவு மாற்றம், இலவச வீட்டுமனை, புதிய குடும்ப அட்டை, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான 75 மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெற்றுக்கொண்டார். ஜமாபந்தியில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவியரிடம் கல்லூரி கனவு பெரிதனும் பெரிது கேல் என்ற கனவு கட்டுப்பாட்டறை நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட வளர்ச்சி திட்ட கூடுதல் ஆட்சியர் ஆர் ஐஸ்வர்யா தலைமையில் விளையாட்டு திறன் சார்ந்த மாணவர்களுக்கான ஒதுக்கீடுகளை பற்றியும் பொறியியல், கால்நடை, மீன்வளத்துறை மற்றும் பிற துறை சார்ந்த கல்லூரிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சலுகைகள் மற்றும் ஒதுக்கீடுகள் பற்றியும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மூலமாக எடுத்துரைக்கப்பட்டது. பிற துறை அலுவலர்களும் சிறப்பாக தங்களது துறைகளில் உள்ள வாய்ப்புகளையும் வசதிகளையும் எவ்வித செலவும் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் படிக்கும் முறைகளையும் தெளிவாக எடுத்து கூறினர்.
0: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் லக்ஷ்மணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை.

மக்களுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஒரு வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா

இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 7:26.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: கீரைன்னு சொல்லும்போது நமக்கு பல வகை கீரைகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அன்றாட பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த கீரையில் வந்து இவ்வளோ கீரை சத்து மிகுந்தது, இதை பயன்படுத்தலாம். அது சில பேர் நைட்டில் கீரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை சிலவர்களுக்கு இந்த கீரை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குல்ல, அதாவது கீரையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: அதாவது கீரை வந்து எடுத்துட்டோம்னா முக்கியமாக அதில் கிடைக்கக்கூடியது நான் சொன்னது வந்து உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள். அதையும் தாண்டி இன்னொன்று வந்து முக்கியமான நம்ம மறந்துட்ட ஒரு நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்ச்சத்து. அந்த நார்ச்சத்து மூணுமே அதிகமாக இருக்கிறது கீரையில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த முருங்கைக்கீரையில் வந்து பீட்டா கேரட்டின், அது வந்து கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு சத்து கொடுக்கக்கூடிய ஒரு உயிர் சத்து, அது வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. எல்லா கீரை வந்து பாஸ்பரஸும் கால்சியம்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. முருங்கைக்கீரையிலையும் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கு. இது வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே சாப்பிடலாம், இதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் நல்லா வேக வச்சு சாப்பிடணும், அது ஒன்று தான் முருங்கைக்கீரையில் உள்ள ஒரு பெரிய விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா தவசிக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அந்த தவசிக்கீரை என்னென்னா அதுக்கு பேர் வந்து மல்டி விட்டமின் கிரீன் லீஃப் வெஜிடபிள்னே அதை சொல்லுவோம். ஏன்னா அதில் எல்லா உயிர் சத்துக்களும் அடங்கியிருக்கு. அந்த கீரையை வந்து பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து அதை உபயோகப்படுத்துகிறாங்க. சிலர்லாம் வந்து இந்த மல்டி விட்டமின் டேபிள் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கீரையை ஒருவேளை சாப்பிட்டாலே போதும், அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லா சத்துக்களும் உயிர் சத்துக்களும் அவங்களுக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய கீரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த வாய்ப்புண்ணுங்கிறது வந்து நம்ம வெயில் காலத்தில் அதிகமாக எல்லாருக்குமே வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெயில் காலம் என்ன மழை காலத்தில் கூட வருது, எல்லா நாள்லையும் வருது. அப்படி இருக்கும்போது அதில் வந்து மருத்துவர்கிட்ட போனோம்னா அவர் ஒரு மருந்து எழுதி கொடுப்பாரு. அந்த சத்து வந்து ரிபோஃப்ளேவின் அப்படிங்கிற ஒரு உயிர் சத்து அதிகமாக உள்ளது வந்து இந்த மணத்தக்காளி கீரையில் அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம சாரா இடித்து கூட சாப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த மணத்தக்காளி கீரையை ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடும்போது அதோட சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று என்னன்னா இந்த மணத்தக்காளி கீரையை கூட்டா செய்யும் போது பாசிப்பருப்பு கட்டாயம் போடுவோம். அதுவும் நம்ம வயிற்றில் உள்ள புண்ணையும் வாயில் உள்ள புண்ணையும் ஆத்தக்கூடிய ஒரு அருமருந்து. இது மாதிரி வந்து பாலக்கீரை இருக்குது. பாலக்கீரையும் வந்து அதுலேயும் வந்து பாஸ்பரஸு கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இது ஒருங்கே கிடைக்கக்கூடியது இந்த கீரை வகையில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய தண்டங்கீரையில் வந்து நார்ச்சத்தும் எல்லா சத்துக்களும் தாதுப்புகளும் உயிர் சத்துக்களும் ஓரளவு தான் கிடைக்கிது. ஆனால் அதைத்தான் பெரும்பாலும் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அது ரொம்ப வந்து செய்கிறதுக்கு ஈஸி, உடனே கட் பண்ணி உடனே சமைச்சே பண்ணிடலாம். ஆனால் அரைக்கீரை, முருங்கைக்கீரை, தவசிக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரையிலையும் வந்து பீட்டா கேரோட்டின் அதிகமாக இருக்கு. வெள்ளை பொன்னாங்கண்ணி இருக்கு, கருப்பு பொன்னாங்கண்ணி இருக்கு. அந்த பொன்னாங்கண்ணியில பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கண்ணுக்கு தேவையான சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக உள்ளது வந்து நம்ம பொன்னாங்கண்ணிக்கீரை. அதுவும் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து சாப்பிடணும். இதில் கீரையை நம்ம ஏன் எடுத்துக்காததுக்கு முக்கிய காரணம் அதை வந்து நம்ம ஆஞ்சு அதை சரியாக பார்த்து அதை வந்து நம்ம கொண்டு போகணும். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, இப்போ வந்து கீரையை நைட்டு சாப்பிடக்கூடாது.
2: அது பொதுவாக மக்களிடையே
3: சொல்லுவாங்க. ஒன்று வந்து அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், சாப்பிட்டதும் படுத்துருவோம். ரெண்டாவது கீரையை சுத்தம் பண்ணுறது ராத்திரியில் அந்த காலத்துலலாம் விளக்கு கிடையாது, அதனால சுத்தம் பண்ணும்போது ஏதாவது உள்ளே போயிடும், பூச்சி பட்டும் போயிடும்ன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால முக்கியமாக சயின்டிஃபிக்காக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த நார்ச்சத்து நம்ம நிறைய எடுக்கும்போது அந்த சிலருக்கு வந்து செரிமானம் ஆகாமல் வயிறு உப்பிசமான மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இரவில் வந்து அந்த கீரையை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இதில் சொல்லுவோம்.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை காய்கறி பயிர்களில் கீரைகளின் மகத்துவம் குறித்து மதுரை சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையர் டாக்டர் எஸ் காஞ்சனா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஒருங்கிணைந்த உர மேலாண்மை முறைன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து விவசாயத்தில் வந்து ஒரு முக்கியமான பேசும் பொருளாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து நம்ம இந்தியா முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய பலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் தான் வந்து இருக்குது. அதற்கு காரணம் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள். தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால மண்ணினுடைய பண்புகள் எல்லாமே வந்து மாறுபடுது. ஸோ ஒரு மண் வந்து வளமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சில அடிப்படை பண்புகளை வச்சு தான் நம்ம வந்து இந்த மண் வந்து வளமாக இருக்குது வளம் இல்லை அப்படின்றத சொல்லுவோம். ஒரு மண்ணினுடைய வளத்தை வந்து நிர்ணயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான மூன்று பண்புகள் சொல்லுவோம். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பண்புன்னு சொல்லுவோம். இயற்பியல் பண்புகளில் வந்து என்னென்ன வரும்னா மண்ணினுடைய அமைப்பு, மண் வந்து என்ன அமைப்பில் இருக்குது, அதாவது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கா இல்லை வந்து லூஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய நிறம், மண் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்றது வந்து மண்ணினுடைய நிறம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய கலவை. ஸோ மண்ணினுடைய கலவைன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப களியாக இருக்கா இல்லை சரளையாக இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய கலவை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய இயற்பியல் பண்புகள் வரும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ வேதியியல் பண்புகள்னால் வந்து கெமிக்கல் கேரக்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்ன வரும்னா வந்து மண்ணில் வந்து என்னென்ன தாது உப்புக்கள் இருக்குது, மண்ணில் வந்து என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, இப்போ மண்ணில் வந்து என்ன விதமான வேதி வினைகள் நடைபெறுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் பண்புகள் வரும் கெமிக்கல் கேரக்டர்ஸில். ஸோ அடுத்து வந்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம், பயாலஜிக்கல் கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்னா மண்ணில் வந்து என்னென்ன உயிரினங்கள் இருக்குது. ஸோ உயிரினங்கள்னால் வந்து கண்ணுக்கு தெரிகிறது இருக்குது, கண்ணுக்கு தெரியாததும் இருக்குது. ஸோ கண்ணுக்கு தெரிகிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்புழுக்கள். ஸோ கண்ணுக்கு தெரியாததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய நுண்ணுயிரிகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நிறைய இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பாக்டீரியா, பூஞ்சானம், ஸோ இந்த மாதிரி நிறைய நுண்ணுயிரிகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர், உயிரியல் பண்புகள் சொல்லுவோம். மூன்று பண்புகள் சொன்னோம் நம்ம. ஸோ இந்த மூன்று பண்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருந்ததுனா தான் அந்த மண் வந்து நல்ல வளமுள்ள மண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மூன்று பண்புகளில் வந்து ஏதாவது ஒரு பண்புகளில் வந்து ஒரு சின்ன மாற்றம் அடைஞ்சாலையும் கண்டிப்பாக வந்து மண் வளம் வந்து குறைஞ்சிருக்குன்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மூன்று பண்புகளுமே வந்து மண் வளத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய இயற்பியல் பண்புகள். ஸோ இயற்பியல் பண்புகள் வந்து இப்போ மண்ணினுடைய அமைப்பு, மண்ணினுடைய அமைப்பு வந்து மாறுது அப்படின்னா வந்து இப்போ என்ன சொல்கிறோம், மண் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா என்னாகும், கெட்டியாக இருந்ததுன்னா அந்த மண்ணில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பயிர் வந்து பயிரிடும் போது சரியாக வந்து நமக்கு முளைக்காது, முளைச்சாலும் வந்து வேர் வந்து சரியாக போகாது. ஏன்னா வந்து மண் வந்து ரொம்ப இறுகி போய் கெட்டியாக இருந்ததுன்னா வேரோட்டம் வந்து சரியாக இருக்காது. சரியான வேரோட்டம் இல்லைன்னா என்னாகும், நமக்கு எந்த ஒரு அது தண்ணியை வந்து சரியாக உறிஞ்சாது, அதே போல் சத்துக்களும் வந்து சரியாக உறிஞ்சாது, அப்போ பயிரினுடைய வளர்ச்சி வந்து குறையும். ஸோ அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா வளம் குறைந்த மண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அதே போல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்ப சரளையாக இருக்குது, அதாவது ரொம்ப மணலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளோதான் வந்து தண்ணி விட்டாலையும் வந்து தண்ணி கீழ் நோக்கி வந்து போயிட்டே இருக்கும், ஸோ பயிர்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதே போல் நம்ம ஏதாவது வந்து உரங்கள் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து அந்த உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து மேல் மண்ணில் இருந்தால் தான் அந்த பயிர் வந்து அதை உறிஞ்சி எடுத்துக்கும். ஸோ அதே வந்து மண் வந்து ரொம்ப சரளையாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம தண்ணி பாசனம் பண்ணுறப்ப அந்த

சத்துக்கள் எல்லாமே வந்து அரிமானம் ஏற்பட்டு மண்ணுக்கு கீழே வந்து போயிடும். அப்போ மேல் மண்ணில் எதுவும் ஒரு சத்துக்களும் இருக்காது, பயிர்களுக்கு வந்து கிடைக்காது. அப்போ என்ன ஆகும், அதுவும் வந்து வளம் குறைந்த மண்ணுன்னு சொல்லலாம். இல்லை வந்து ரொம்ப களியாக இருக்குது அப்படின்னா, வந்து ரொம்ப களியாக இருந்ததுன்னா என்னாகும், தண்ணியை வந்து பிடிச்சு வச்சுக்கும். களி வந்து எப்பவுமே தண்ணியை பிடிச்சு வச்சுக்கும், அதே போல் வந்து சத்துக்களையும் வந்து பிடிச்சு வச்சுக்கும். அதாவது நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம் முக்கியமாக. ஸோ அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் வந்து களிமண் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அப்போ வந்து என்ன, பயிருக்கு வந்து சரியாக வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து கிடைக்காது. இப்போ தண்ணி வந்து ரொம்ப தேங்கிட்டே இருந்ததுன்னா வந்து களிமண்ணில் வந்து என்ன ஆகுனா, தண்ணி நிறைய தேங்கிட்டே இருந்ததுன்னா வேரல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணில் வந்து நம்ம வந்து காய்கறி பயிர்கள் இந்த மாதிரி பயிர்கள் வந்து பயிரிட முடியாது. ஸோ பயிரிட்டாலையும் வந்து சரியான மகசூல் வளர்ச்சி இருக்கும், பட் ஆனால் சரியான மகசூல் வந்து கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா வந்து களிமண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூ எடுக்கிறத வந்து தூண்டும். அதே போல் முக்கியமாக வந்து காய்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறது இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான். ஸோ அதே போல் வந்து குவாலிட்டி, அந்த பழங்களுடைய குவாலிட்டி இல்லை காய்கறிகளுடைய குவாலிட்டி தரத்தை வந்து நிர்ணயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன பண்ணும், களிமண் வந்து பிடிச்சி வச்சுக்கும். அப்போ சரியாக வந்து நமக்கு சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு கிடைக்காதனால நமக்கு மகசூல் இழப்பு வந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து களிமண்ணில் வந்து மோஸ்ட்லி வந்து காய்கறி பயிர்கள் வந்து பயிரிட மாட்டாங்க. வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர் கிராப்னு சொல்லக்கூடிய நம்ம நெல் இந்த மாதிரி பயிர், பருத்தி இந்த மாதிரி பயிர்கள் வந்து களிமண்ணில் வந்து பயிரிடுவாங்க. ஸோ இது வந்து வளம் குறைந்த மண்ணு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் பண்புகள். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம என்ன சொன்னோம்னா வந்து வேதியியல் பண்புகள்னு சொல்லுவோம், கெமிக்கல் கேரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன வரும்னு சொன்னோம், நம்ம வந்து அதாவது மண்ணில் என்னென்ன தாது உப்புக்கள் இருக்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்னென்ன வேதி வினைகள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடைபெறுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் பண்புகள் வரும். இப்போ சப்போஸ் வந்து வேதியியல் பண்புகள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் அடையுது அப்படின்னா, இப்போ வேதியியல் பண்புகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் சொல்கிறோம். ஸோ ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைய வந்து ஒரு பயிர் வளரணும்னா வந்து 16 வகையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அது வந்து நிறைய டைப் இருக்குது, நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு, ஸோ இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன வரும்னா வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்பர், இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ நுண்ணூட்டச்சத்துக்கள்னால் வந்து ஜிங்கு, போரான், காப்பர், அயன், குளோரின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்களில் வரும். ஸோ இந்த 16 சத்துக்களும் வந்து பயிர்களுக்கு வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ இந்த 16 சத்துக்களை தான் வந்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம் பயிர்களுக்கு. ஸோ இந்த 16 சத்துக்களும் வந்து ஈக்குவலாக, அதாவது சரி விகிதமாக வந்து பயிர்களுக்கு கிடைச்சாதான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நமக்கு மகசூல் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த 16 சத்துக்களில் வந்து ஏதாவது ஒரு சத்து வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மகசூல் இப்போ வந்து ஏற்படும். ஏன்னா இந்த 16 சத்துக்களுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலையை வந்து பயிர்களில் செய்யுது. ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்கிறப்ப ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சத்து இருக்குது அப்படின்னா, தலைச்சத்து என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமான வேலை பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும். அதாவது வளர்ச்சி துரிதப்பட்டுனா நம்ம தலைச்சத்து கொடுத்தோங்கன்னா பயிரினுடைய வளர்ச்சி வந்து மேம்படும். ஸோ தலைச்சத்து வந்து எதில் இருக்குன்னா நம்ம யூரியா வந்து போடுறோம். ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேன்னு வந்து பயிர் வந்து செழுமையாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம், அது வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும், துரிதப்படுத்தும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சத்து, பாஸ்பரஸ் சொல்லுவோம். ஸோ இது என்ன வேலையை செய்யும்னு பார்த்தீங்கன்னா பயிரில் முக்கியமான வேலை, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும். ஸோ இந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து வந்து மெயினாக வந்து இந்த வேலையை தான் வந்து பயிர்களில் செய்யுது. அடுத்து வந்து சாம்பல் சத்துன்னு சொல்லுவோம், பொட்டாசு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மகசூலை வந்து அதிகரிக்கும். ஸோ மகசூலை அதிகரிக்கிறது இந்த சாம்பல் சத்து தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம்னு சொல்லுவோம், கால்சியம்ன்றது சுண்ணாம்பு சத்து. ஸோ இது வந்து பயிரில் என்ன வேலையை செய்யும் அப்படின்னா வந்து அதாவது பழங்களுடைய அந்த தோல் குவாலிட்டி, அந்த தோல் வந்து கடினமாகிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இந்த சுண்ணாம்பு சத்து தான் காரணம். சப்போஸ் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு மண்ணில் வந்து கம்மியாக இருக்குன்னா வந்து பழங்களில் இப்போ தக்காளி பழம் இருக்குன்னா அதனுடைய தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து சுண்ணாம்பு சத்து வந்து கம்மியாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். ஸோ மெக்னீசியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இலைகளில் வந்து பச்சையத்தை வந்து உருவாக்கும். ஸோ இந்த இலையை வந்து பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மெக்னீசியம் தான். ஸோ மெக்னீசியம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து
சரியாக வந்து பச்சையம் வந்து இலையில் வந்து இருக்காது. இலை வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இருந்ததுன்னா மெக்னீஷியம் வந்து முக்கியமாக என்ன வேலையை செய்யணும்னா வந்து பச்சையத்தை வந்து உருவாக்கும். ஸோ இலைகளில் வந்து பச்சையம் இருந்தால் தான் நமக்கு

பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறும். இப்போ ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் நமக்கு வந்து உணவுப் பொருள் உற்பத்தி நடைபெறும். இப்போ பச்சையம் இல்லைன்னா வந்து என்னாகுனா நமக்கு ஒளிச்சேர்க்கை சரியாக நடைபெறாது, நமக்கு உணவுப் பொருள் உற்பத்தி வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ மெக்னீசியம் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ அடுத்து வந்து சல்பர் கந்தக சத்துன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வந்து பயிர்களுக்கு வந்து முக்கியமாக தேவை. ஸோ இது வந்து கம்மியாக இருந்ததுன்னா பயிர்களில் வந்து அந்த குருத்து வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? இப்போ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கு, போரான், மெக்னீசியம், சல்பர், குளோரின், இதெல்லாம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து என்ன வேலையை செய்யணும்னா, முன்ன சொன்ன மாதிரி மெயினாக வந்து பூக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும், காய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தும். காய்கள் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் காரணம். பழங்கள் வந்து வந்த அப்புறம் அதனுடைய குவாலிட்டி அதை வந்து நிர்ணயிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் தான் வந்து முக்கியமாக காரணம். ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து பயிர்களுக்கு தேவை. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லை மற்ற பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாமே ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து நமக்கு மண்ணில் வந்து குறைபாடு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து அந்த வேதியியல் பண்புகளில் வந்து மாற்றம் அடையும். ஸோ வேதியியல் பண்புகளில் மாற்றம் அடைஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக மண் வளம் வந்து நமக்கு குறைஞ்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ உயிரியல் பண்புகளில் என்னென்னா வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நுண்ணுயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மண்புழு. ஸோ மண்புழு வந்து நம்ம உழவனுடைய நண்பன் சொல்லுவோம். உழவன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது மண்ணை வந்து உழுது மேல் மண்ணை கீழேயும் கீழ் மண்ணை மேலேயும் வந்து தள்ளி வர்றதுனால மண் வந்து நல்லா லூஸ் ஆகும். இப்போ மண் லூஸ் ஆச்சுன்னா நமக்கு வேரோட்டம் வந்து நல்லா இருக்கும். வேரோட்டம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து பயிர்கள் வந்து எடுத்துக்கிட்டு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும், மகசூல் வந்து அதிகரிக்கும். ஸோ அதே வேலையை தான் வந்து மண்புழுக்களும் வந்து செய்யுது. இந்த மண்புழுக்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மேல் மண்ணை வந்து கீழையும் கீழ் மண்ணை வந்து மேலையும் தள்ளுறது தான் வந்து மண்புழுனுடைய வேலை. இப்போ மண்புழு வந்து உழவனுடைய நண்பன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து காரணம். ஸோ இதுக்கான மண்புழுக்கள் வந்து இந்த வேலையை தான் வந்து நமக்கு மண்ணில் வந்து செய்யுது. ஸோ அதனால வந்து மண்புழுக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்றியமையாத ஒன்று. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள்ன்றது வந்து நம்மளால் பார்க்க முடியாத ஒன்றா வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாம் என்ன காரணம் வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால தான் இப்போ மண்புழுக்களுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ அடுத்து வந்து உயிரியல் பண்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். ஸோ நிறைய வந்து பாக்டீரியா, பூஞ்சானம் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த நிறைய நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இருக்கும். இந்த நுண்ணுயிர்களுடைய வேலை வந்து என்னென்னா வந்து பயிருக்கு வந்து கிடைக்கக்கூடாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கிடைக்கக்கூடிய நிலைக்கு வந்து மாற்றி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்களுடைய வேலை. அதாவது வந்து கிட்டா நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை கிட்டக்கூடிய நிலையில் வந்து மாற்றக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வேலை. இன்னொன்று வந்து என்ன பண்ணுனா வந்து இப்போ ஒரு பொருள் வந்து இயற்கையாக வந்து நம்ம மண்ணில் வந்து சத்துக்கள் வந்து எப்படி வந்து பயிர்களுக்கு கிடைக்குதுன்னா, சப்போஸ் ஒரு மரம் இருக்கு, மரத்தினுடைய இலை வந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல, கொஞ்ச நாள் கழித்து அந்த இலையோ இல்லை வேறு ஏதாவது வந்து பயிர் கழிவுகளோ இருந்துச்சுன்னா அது வந்து மக்கி உரமாகும். இப்போ மக்கி உரமாகிறது அந்த மக்க வைக்கிறது எதுனா வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து அந்த பொருளை வந்து மக்க வச்சு இயற்கையாக வந்து நமக்கு திருப்பியும் வந்து உரமாக வந்து மாற்றி சத்துக்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து அந்த நுண்ணுயிர்கள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து இப்போ ரசாயன உரங்களை போட்டு அந்த நுண்ணுயிர் ஃபுல்லாக வந்து நம்ம அழிச்சிட்டோம். ஏன்னா ரசாயன உரங்கள் போடுறப்போ நம்ம மண்புழுவே வந்து இப்போ எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு, மண்புழுவே வந்து எங்கேயும் வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு மண்புழு எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஒரு யூரியா ரசாயன உரத்தை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா என்னாகும், மண்புழு அடுத்த ஒரு செகண்டில் வந்து துடி துடிச்சு வந்து இறந்துடும். ஸோ கண்ணுக்கு தெரியக்கூடிய அவ்வளோ பெரிய புழுவே வந்து இறந்து போதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்ணுயிர்கள், பாக்டீரியா, பூஞ்சானம் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து உயிரோடு இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ கண்டிப்பாக வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுமே வந்து எல்லாமே வந்து இறந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து மண்ணில் வந்து எந்த நுண்ணுயிர்களுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இல்லாதனால தான் ஒரு பொருள் வந்து நமக்கு விழுது மண்ணில்னா அதை மக்க வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுது. அதை மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லாதனால இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதனால தான் வந்து நமக்கு அதாவது வருங்காலத்திலும் இனி வரும் காலங்கட்டத்திலும் ரசாயன உரங்களுடைய தேவை வந்து அதிகமாகுது இருக்க இருக்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 ஏக்கருக்கு வந்து 2 மூட்டை யூரியா போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து அதே 2 மூட்டை யூரியா போடுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 3 மூட்டை போடுவார் இல்லை 4 மூட்டை போடுவார், எக்ஸ்ட்ரா தான் போடுறாரு. ஸோ இருக்க இருக்க ரசாயன உரங்களுடைய தேவை வந்து எதனால் வந்து அதிகரிக்குதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காம போனது தான் முக்கிய காரணம். ஸோ அது ஏன் வந்து கிடைக்காம போச்சுன்னா நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே இறந்து போச்சு. ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் கேரக்டர், உயிரியல் பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 பண்புகளையும் வந்து நம்ம சரியாக வந்து பாதுகாத்துக்கிட்டால் தான் நம்ம மண் வளம் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த 3 பண்புகளில் ஏதாவது 1 மாற்றம் அடைஞ்சாலுமே நமக்கு மண் வளம் வந்து கண்டிப்பாக வந்து குறையுதுன்ட்டு
அர்த்தம் மண்வளம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ரசாயன உரங்கள் போடுறதுனால என்ன தீமை வந்தது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசாயன

0: கொண்டு போறதுனால மண்ணில் வந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அழிய ஆரம்பிச்சது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய புழுக்கள், மண்புழுக்கள் வந்து இறந்து போச்சு. மண்புழு வந்து இறந்து போனதுனால என்னாச்சுன்னா உழவனுடைய நண்பன் மண்புழுன்னு சொன்னோம். அப்போ என்ன ஆகும், மண் வந்து என்ன ஆகும், மண்புழு இல்லாததுனால மண் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இறுகி போய் கெட்டியாயிடுச்சு. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பொலப்பொழப்பு தன்மையாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து நம்ம கையை வச்சு நம்ம மண்ணை வந்து தோண்டக்கூடிய ஒரு நிலை வந்து முன்னாடி இருந்தது, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாறை போட்டு தோண்டினாலே நம்மளால் வந்து மண்ணை வந்து தோண்ட முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து மண் வந்து இறுகி போய் கெட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், வந்து அந்த மண்புழுக்கள் வந்து இல்லாததுனால தான். ஸோ இது ஒரு காரணம்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் அருண்ராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை மறுநாள் 7:30 மணிக்கு மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் பனைமரம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அழகு பனை மற்றும் பருவப் பனை. ஆண் பனையை அழகு பனை என்றும் பெண் பனையை பூக்களை பாலை என்றும் கூறுவர். பூக்கள் மலரும் முன்பு உரை போன்ற பீலியால் மூடப்பட்டிருக்கும். ஆண் பூக்கள் பொதுவாக பதநீர் வடிக்கவும் மலர்ந்த பின் காய்ந்து நுங்காகவும் பழமாகவும் மாறி பயன் தரும். பதநீர் தருவதோடு காய்களையும் உருவாக்கும். பெண் பனைகளை அதிகம் விரும்பப்படுகிறார்கள். இயற்கையான வளரிடத்தில் பல்லாண்டு பயிரான பனை பூத்து பலன் தர 10 முதல் 15 வருடங்கள் ஆகும். ஆனால் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பராமரிப்புகளை மேற்கொள்ளும் போது 7 முதல் 10 வருடங்களிலும் பூப்பது உண்டு. பூக்கும் வயது, பூக்கும் போது உயரம் போன்றவை பனையின் மரபியலுடன் தொடர்புடையன. மேலும் விதையின்றி முளைத்து ஆண் அல்லது பெண் இனமாக மாறுவதும் மரபியலை பொறுத்து மாறுபடும். குட்டையாக விரைந்து பூத்து அதிக மகசூல் தரும் பெண் மரங்களை உருவாக்குவது விஞ்ஞானிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. பனை குடும்பத்தை சார்ந்த பனை மரங்களின் வளர் இயல்பு, வடிவம், உயரம், பயன்பாடு மற்றும் அவை தரும் பனை பொருட்களின் அடிப்படையில் பனை மரங்களை பழந்தமிழர் 34 வகைகளாக பிரித்திருந்தனர். ஆண் பனை, பெண் பனை, கூந்தல் பனை, தாளிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈழப்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிலிப்பனை, உடலற்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, கூரைப்பனை, இடுக்குப்பனை, தாதம்பனை, காந்தம்பனை, பாக்குப்பனை என பிரித்துள்ளனர். பொதுவாக பனை மரங்கள் கிளைக்காமல் நீண்டு நிமிர்ந்து நேராக வளர்வன. எனினும் அசாதாரணமாக பனை 2 அல்லது பல கிளைகளுடன் கிளைத்து காணப்படுவதும் உண்டு. மரங்களின் வளர் நுனியில் ஏற்படும் சடுதி மாற்றத்தால் வளர் நுனி சிதைவுற்று பல கிளைகள் உற்பத்தியாகின்றன. அது மட்டுமின்றி மரபியல் மற்றும் சூழ்நிலை மாறுபாடுகளாலும் பனை மரங்கள் கிளைப்பதுண்டு. பனையை உள்ளடக்கிய பொரோசஸ் பேரினத்தில் கிளைகளுடன் காணப்படும் பனைகள் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தா, தமிழகத்தில் ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் காணப்படுகின்றன. கோவை தாவரவியல் பூங்காவில் காணப்படும் பனை குடும்பத்தை சார்ந்த கைப்பெண் திப்பைக்கா என்னும் பனை வகை கிளைத்து பல கிளைகளுடன் காணப்படுகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் காணப்படும் பனை இனம் 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் படர்ந்து விரிந்து வளர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 கிளைத்த பனை சாயல்குடிக்கு அருகில் கடலாடியில் காணப்படுகிறது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்துக்கு அருகில் கிளையுடன் கூடிய பனை மரங்கள் காணப்படுகின்றன. இரட்டை மற்றும் முத்தை பனைகள். இப்பனைகள் முதிர்ந்த பனம்பழங்கள் உதிர்ந்து முளைத்து மரங்களாகின்றன. குரங்கு, மரநாய், வவ்வால், அணில், எலி போன்ற விலங்குகள் சுவைமிகு பனம் பழங்களை சுவைத்துவிட்டு கொட்டைகளை வீசும்போது விதைகள் பரவல் அடைகின்றன. தாய் மரங்களின் குத்தாக கீழ் விழும் பழங்களில் நின்று நாற்றுக்கள் வளரும். பொதுவாக விதைகளில் அடங்கியுள்ள விதைகளுக்கு ஏற்ப 1, 2 அல்லது 3 நாற்றுக்கள் முளைத்து எழும்பும். 1க்கு மேற்பட்ட விதைகள் இருப்பின் மரமாக வளரும்போது அவை அடியில் ஒன்றிணைந்து இரட்டையர்கள் அல்லது முத்தரையர்கள் போன்று காணப்படுவது அழகாயிருக்கும். ஒற்றை விதை தனித்தனி மரமாக வளரும். சங்க நூல்களில் பல்வேறு வகை பனை மரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பழந்தமிழர் பனை மரங்களோடு இசைந்தும் இணைந்தும் பின்னியும் பிணைந்தும் வாழ்ந்தார்கள். அவற்றின் நிறம், மனம், சுவை, வடிவம், காய், எண்ணம் போன்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டு மாறுபடுத்தியும் வேறுபடுத்தியும் பேரிட்டு அழைத்தனர். நவீன கால மேலை நாட்டு தாவரவியல் அறிஞர்கள் போன்று தமிழில் பனையை வகைப்படுத்தியுள்ள பாங்கு அன்றைய தமிழரின் விஞ்ஞான ஞானத்தை எடுத்து எம்புகிறது. தொரைச்சி வெள்ளையும் மஞ்சளும் கலந்த நிறமுடையது. கருப்பச்சி

கருப்பு நிறமுடையது. துறை கருப்பை பெரும்பகுதி கருப்பாகவும் ஓரளவு வெள்ளையாகவும் மஞ்சளும் கொண்டது. கருப்பை துறை பெரும்பகுதி வெள்ளையும் மஞ்சளும் சிறுபகுதி கருப்பாகவும் உள்ளது. நரிக்காட்சி நரியின் நிறத்தை உடையது. வெள்ளை நாச்சி வெண்மை நிறமுடையது. இது நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பனைமரம் ஆகும். மனத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட பனைமரம் பூனாரி பூமணம் கொண்டது. கிளுவங்காட்சி கிளுவை என்னும் உயிர்வேலி செடியின் மனம் உடையது. கற்பூர படலி இது சூடன் மனம் உடையது. சுவையின் அடிப்படையில் தேனி தேன் சுவை உடையது. காரிச்சி கசப்பான சுவை உடையது. மாம்பழச்சாரி மாம்பழச்சாற்றின் சுவை உடையது. கரும்பி கரும்பின் சுவை உடையது. வடிவத்தின் அடிப்படையில் என்று பார்க்கும்போது வாழைக்காட்சி வாழைப்பழ வடிவமுடையது. முடக்காட்சி பனைபோல் பெரிய வடிவமுடையது. குடவனக்காட்சி வளைந்த பெரிய வடிவமுடையது. வட்டக்காட்சி வட்ட வடிவமுடையது. எண்ணத்தின் அடிப்படையில் பார்த்தால் 10 காய்ச்சி சில காய்கள், 100 காய்ச்சி சில நூறு காய்கள், 1000 காய்ச்சி திரளான காய்கள் என்று பனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தே பயிர் செய். வெள்ளமே ஆனாலும் பள்ளத்தே பயிர் செய். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன், நாட்டுக்கோழிகளுக்கு புரதச்சத்து அதிகம் உள்ள தீவனப் பொருட்கள் கோழிகளுக்கு இருவகையாக கிடைக்கின்றன. ஒன்று தாவர தீவனப் பொருட்கள் மூலமாகவும், மற்றொன்று விலங்கின தீவனப் பொருட்கள் மூலமாகவும் கிடைக்கின்றன. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத

அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்க உள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்வின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 8:05. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல்.

0: மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் சிலிக்கான் சிகரம் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.
1: நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இப்போ நவீன காலத்தில் வந்துட்டு மின்சாதனம் இன்றி அமையாத உலகு அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்கு வரைக்கும் மின்சாதனம் அப்படின்றது வந்து இல்லாமல் மனித வாழ்க்கையை இன்றைக்கி நம்ம கடத்த முடியாது. மின்சாதன பொருள் எல்லாத்துலேயும் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் இந்த சிலிக்கான். சிலிக்கான் அப்படின்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய, நம்ம காலில் டெய்லியும் மிதிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மணல் தான். அந்த மணலில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தாது பொருள் தான் வந்துட்டு சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு தனிமம். அதுலேருந்து தான் சிலிக்கான் எடுக்கிறாங்க. இந்த சிலிக்கான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க நேரடியான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய செமிகண்டக்டரில் சிலிக்கான் அப்படின்ற இந்த தனிமத்தை பயன்படுத்தி தான் அதை செய்கிறாங்க. செமிகண்டக்டர் தான் வந்துட்டு

என்டையர் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸோடைய ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட் ஆஃப் த இன்ஜின் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, செமிகண்டக்டர் இல்லாமல் அவங்களால எந்த ஒரு டிவைஸையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. செமிகண்டக்டர் அப்படின்றது வந்து தமிழில் சொல்கிறப்போ அதை வந்து குறைக்கடத்திகள்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லா அனைவருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து மின்சாரத்தை கடத்துது அப்படின்னா அது வந்து நம்ம கடத்திகள் அப்படின்னும், இட்ஸ் அ கண்டக்டர். அதே ஒரு பொருள் வந்து மின்சாரத்தை கடத்தலை அப்படின்னா அதை வந்து நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு அதில் வகைகள் இருக்குது, அதுதான் நம்மளுடைய குறைக்கடத்திகள். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்துக்கு மட்டும்தான் அது மின்சாரத்தை கடத்தும். அதுக்கு குறைவாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது. ஸோ இதை தான் ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக நம்மளுடைய 1940 காலகட்டங்களில் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் நம்மளுடைய கணிப்பொறி மற்றும் அனைத்து விதமான நவீன மின்சாதன பொருள்களுக்கான ஒரு அடிப்படையே வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் தான், குறைக்கடத்திகள் தான். இது 1940 அளவிலே வந்துட்டு நம்மளுடைய உலகத்தில் வந்துருச்சு. ஆனால் இதோட வளர்ச்சின்றது பார்த்திங்க அப்படின்னா 20th century தான் மிகப்பெரிய அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறைக்கடத்தியோடைய மிக முக்கியமான ஒரு தனிமம் வந்து சிலிக்கான் தான். அதில் சிலிக்கான் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய தனிம அரசர் அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 இடத்துல இருக்குது. அதோட அட்டாமிக் நம்பர் அணு எண் என்பது வந்து 14, அதோடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை என்பது 14. ஸோ இது வந்து ஒரு அலோக பொருள் அப்படின்றது கீழே வரும். இந்த ஒரு தனித்த சிலிக்கான் அணுவில் வந்துட்டு 4 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்கள்னு சொல்லக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம மற்ற தனிமங்களோடு சேர்க்கும்போது மாசூட்டும் போது அதோடைய இயற்பியல் பண்பு மற்றும் வேதியியல் பண்பு அனைத்து மாற்றம் அடைகிறது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை குறைக்கடத்திகள் அப்படின்னு வகைப்படுத்துகிறோம். இந்த குறைக்கடத்திகளில் வந்துட்டு மிக முக்கியமான ரோல் வந்துட்டு அதோடய வகைகள் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி டைப் குறைக்கடத்திகள், இன்னொன்று வந்துட்டு என் டைப் குறைக்கடத்திகள்னு சொல்லுவாங்க. பி டைப் குறைக்கடத்திகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாசூட்டல் உடைய எலக்ட்ரான் எண்ணிக்கையை பொறுத்து தான் இதை வகைப்படுத்துகிறாங்க. 4 தேவைப்படக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பதிலாக நம்ம 5 எலக்ட்ரான்ஸ்களை வந்துட்டு ஒரு தனிமத்தோட சிலிக்கனோட சேர்க்கும்போது அதோடைய வகையானது என் டைப் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே வந்துட்டு 3 எலக்ட்ரான் வேலன்ஸ் கொண்ட இணைதிறன் கொண்ட எலக்ட்ரானை நம்ம இணைக்கும்போது அதை வந்துட்டு பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. இந்த பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்ஸ், அதாவது இந்த 2 குறைக்கடத்திகள் தான் வந்துட்டு நம்மளுடைய ஒட்டுமொத்த மின்சாதன பொருள்களுக்கான ஒரு அடிப்படையாக விளங்குது. இது ரெண்டையும் நம்ம ஒருங்கிணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிஎன் சந்தி. இந்த பிஎன் சந்தி தான் வந்துட்டு அனைத்து விதமான கேஜெட்ஸ், டயோடு, டிரான்சிஸ்டர்ஸ், மைக்ரோசிப்ஸ், தொகுப்பு சுற்றுகள், அந்த மாதிரி அனைத்து விதமான மின்சாதன பொருட்கள் எல்லாத்துலேயும் இது தான் இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ். ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய கணிப்பொறியோட வளர்ச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் டயோட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடைய முதல் உருவாக்கப்பட்ட கணிப்பொறியில் வந்துட்டு வேக்யூம் டியூப்ஸ் மற்றும் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். அதோடைய அமைப்புகள் மற்றும் அதோடைய பொருளுடைய வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோடய சைஸை குறைக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய கேஜெட்ஸோட சைஸை குறைக்கிறது மூலியமாக தான் அதோடைய பொருளோட விலையை குறைக்க முடியும். ஸோ அப்போ கேஜெட் சைஸ் எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன காம்பனன்ஸோட சைஸை குறைக்கணும். காம்பனன்ட் சைஸை குறைக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட அறிவியலுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதுதான் நம்ம வந்துட்டு நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த நானோ தொழில்நுட்பம் மூலியமாக தான் இந்த சிலிக்கா அப்படின்ற இந்த தனிமத்தோட மற்ற சில தனிமங்களை சேர்த்து அதோடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பை மாற்றுறாங்க. அது நமக்கு அதீத வளர்ச்சியையும் அதீத பலன்களையும் நமக்கு கொடுக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு கருவி தான் நம்மளுடைய டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டருடைய வளர்ச்சிக்கு அப்புறம்தான் நம்மளுடைய அனைத்து விதமான மின்சாதன பொருட்களுடைய அளவு குறைஞ்சது, விலையும் குறைஞ்சது. எப்படி விலை குறைஞ்சதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வெறும் தனித்த சிலிக்கான் மட்டும் இல்லாமல் அது கூட சேரக்கூடிய மாசுடக்கூடிய மற்ற பொருட்களையும் சேர்க்கும்போது அதனுடைய விலையும் குறையுது, சைஸும் குறையுது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பயன் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமாக சொன்ன மாதிரி டிரான்சிஸ்டர் அப்படின்றது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக்கல் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்படி வீட்டில் வந்து மின்சாதன பொருளை இயக்கிறதுக்கு வந்து நம்ம சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி எந்த விதமான கணிப்பொறியில் இருந்தாலும் சரி அதை இயக்கிறதுக்கு தேவையான ஒரு நவீன சுவிட்சு தான் இந்த டிரான்சிஸ்டர். அதில் 2 நிலைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆன் ஸ்டேட், இன்னொன்று ஆஃப் ஸ்டேட். அதாவது ஆன் ஸ்டேட் என்பது வந்து 1 குறிக்கும், ஆஃப் ஸ்டேட் என்பது 0 குறிக்கும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் அல்ல எனி ப்ராசஸர் அதுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி என்பது வந்து பைனரி லாங்குவேஜ் தான், ஈரியல் மொழின்னு சொல்லுவாங்க, 0s and 1s. நம்ம அது கொடுக்கக்கூடிய எந்த விதமான இன்புட்ஸாக இருந்தாலும் நம்ம 0 and 1 அப்படின்ற இந்த இன்புட்ஸாக தான் கொடுக்கணும். 0 and 1s செட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பைனரி லாங்குவேஜாக இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர்ஸ் தான்.
டிரான்சிஸ்டர் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு செமிகண்டக்டிங்

ஸ்டைலில் தான் டிவைஸை மேக் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டருடைய பயன்பாடு தான் நம்மளுடைய இந்த நவீன தொழில்நுட்ப கருவிகளுடைய பயன்பாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டிரான்சிஸ்டரோட தேவை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து 1965 கோர்டன் மூர் அப்படின்ற ஒரு அறிவியலாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த டிரான்சிஸ்டரோட எண்ணிக்கை என்பது 2 × n, அதாவது ஒரு 2 times டிரான்சிஸ்டர் அப்படின்றது வந்து கவுண்ட் அதிகமாகிட்டே போகும், அதோட தேவைகள் அதிகமாகிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிவைஸோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்கிறார். நீங்கள் எந்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு 100 பேர் உட்காரச்சோம் அப்படின்னா அதோடய பருமன் அதோடைய கனளவு அதோடய மதிப்பு மாறும். அப்போ எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி அதிக அளவிலான டிரான்சிஸ்டரை நம்ம உட்கார வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த டிரான்சிஸ்டருடைய அளவை வந்து குறைக்கிறாங்க. ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து விதமான டிரான்சிஸ்டர்களும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நானோமீட்டர் லெவலில் தான் இருக்கும். தொடக்க காலத்தில் வந்துட்டு சொன்ன மாதிரி இந்த டிரான்சிஸ்டருடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 28 நானோமீட்டர்லேருந்து 40 நானோமீட்டர் வரையிலான சிப்புகள், அதாவது தொகுப்பு சுற்றுகள் நம்மளுடைய புழக்கத்தில் இருந்தன. அவை நமது அன்றாட வீட்டு உபயோக நுகர்வுள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்றைய நவீன உலகில் செயற்கை நுண்ணறிவு, அதிவேக 5G 6G நெட்ஒர்க், க்ளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள்ஸ், தானியங்கி வாகனங்களில் மாதிரியான அதிநவீனங்களில் வந்துட்டு நம்மளுடைய சிப்போடைய சைஸ் என்பது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் குறைக்க வேண்டியிருக்கு. அதோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 நானோமீட்டர்லேருந்து 2 நானோமீட்டர் அளவிலான சிப்புகள் மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் இந்த குறை கடத்தியாக இருக்கக்கூடிய சிலிக்கானை வந்து நம்ம அதோடைய சைஸை குறைக்க வேண்டியிருக்கு. அதாவது நான் சொன்ன அந்த நானோ தொழில்நுட்பம், அதில் நம்ம இன்னும் அதில் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதில் இன்னும் சைஸ் குறைக்க தான் போகிறாங்க. தற்போது தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வணிக ரீதியிலான 3 நானோமீட்டர் அளவிலான சர்க்கியூட் அமைப்பை கொண்டுள்ளது. இது மனித தலைமுடியை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப சின்னது. ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு மனிதனுடைய தலைமுடி என்பது வந்து மைக்ரான்ஸ் லெவலில் இருக்கும், இது வந்து நானோமீட்டர் லெவல். நம்ம இதை விட இன்னும் சின்னதாக அதோடய சைஸை குறைக்கிறோம். ஏன் வந்து ஒரு கருவியில் இருக்கக்கூடிய ஒரு சிப்போட சைஸை குறைக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிவைஸ் சைஸை குறைக்கணும் அப்படின்னா முதல் வந்து அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸோட சைஸை குறைக்கணும். காம்பனன்ட் சைஸை குறைக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த தனிமத்துடைய அமைப்பை மாற்றணும். அதுதான் நான் சொன்ன நானோ தொழில்நுட்பம். அதில் சிலிக்கான் செமிகண்டக்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. குறைக்கடத்திகளுடைய வளர்ச்சியையும் குறைக்கடத்திகளுடைய பொருளாதாரத்தையும் பார்த்த நமது இந்திய அரசாங்கம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மிஷன் அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மிஷன் 2030. இந்த மிஷனில் அவங்க என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா, இந்தியா மாதிரியான வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடானது பெரும்பாலும் மின்சாதன பொருட்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வந்துட்டு இறக்குமதி தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குறைக்கடத்திகள் இருக்கக்கூடிய மைக்ரோசிப்புகளை வந்து இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யணும். அதுக்காக தான் அந்த இந்தியா மிஷன் 2030 அப்படின்றத வந்துட்டு நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குறைக்கடத்திகள் மைக்ரோசிப்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்துட்டு குஜராத்தில் ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் என்பதே வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் மிஷனை பொறுத்து தான் இருக்கும். பெரும்பாலான மாணவர்களுடைய இன்றைய படிப்பானது வந்துட்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி பொருள் சார்ந்ததான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எவால்விங் டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய இந்த செமிகண்டக்டிங் இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய 2030 வந்துட்டு அதிக அளவிலான 100 பில்லியன் டாலர்களை எட்டும் என்று நம்மளுடைய இந்திய அரசாங்கம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தேவையான பல விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வந்துட்டு நாடானது அதிக முக்கியத்துவம் வந்துட்டு மின்சார வாகனங்கள் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு என்பது வந்து உலகளாவிய ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கிறது. அதுக்கான மாற்று வழி என்பது வந்துட்டு நம்மளுடைய மின்சார வாகனங்கள் தான். ஏன் அப்படின்னா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் வந்து மற்ற நாடுகளை சார்ந்து இருக்கிறதுனால நம்மளுடைய நாட்டிலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மின்சாரம் மற்றும் மின்சாரம் சார்ந்த வாகனங்களை பயன்படுத்துவதற்கு அரசு வந்து மானியம் வழங்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான மின்சார வாகனங்களில் வந்துட்டு நம்ம வடிவமைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான அடிப்படை ஒரு பொருள் தான் வந்துட்டு இந்த மைக்ரோசிப்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி தொகுப்பு சுற்றுகள்னு சொல்லக்கூடிய மைக்ரோசிப்ஸ் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அதை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் தான் செமிகண்டக்டர் குறைக்கடத்திகள். அந்த மைக்ரோசிப்ஸை உருவாக்குறதுக்கான ஆலைகளை வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து குஜராத்தினுடைய தோலாரா மற்றும் சனந்த் மற்றும் அசாம் போன்ற இடங்களில் வந்து டாடா குழுமத்துடன் இணைந்து பல்வேறு விதமான பிரம்மாண்ட வணிக ரீதியிலான உற்பத்தி ஆலைகளை வந்து அவங்க அமைச்சிட்டு வராங்க. இதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா

0: நம்மளோட மின்சார வாகனங்களுக்கு தேவையான அடிப்படை மின்சாதன பொருட்களை வந்து இந்தியா வந்து தன்னுடைய சொந்த நாட்டிலே உற்பத்தி செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான குறிக்கோள். மற்ற நாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி செய்கிறதுனால நம்மளுடைய இந்தியனுடைய மதிப்பு, ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சியடைது, நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் வந்துட்டு இந்தியாவிலே அதிக அளவிலான குறைக்கடத்திகளை உருவாக்குறது தான் இந்த இந்தியா 2030 மிஷனுடைய முக்கியமான அஜெண்டா. இதில் வந்துட்டு நம்மளுடைய மாணவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக கொட்டி கிடக்கு. இப்போ உலகளாவில் தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான குறைக்கடத்தி சிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தைவான் மற்றும் சைனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான ஐஃபோன் ஆர் எனி கேஜெட்ஸ் ஆஃப் எனி டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ், அதற்கூடிய எல்லா காம்பனண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இறக்குமதி செஞ்சு அதை வந்து இந்தியாவில் வந்து நம்ம அதை திரும்ப எடுத்து அசம்பிள் தான் பண்ணுறோம், எதையும் நம்ம உருவாக்கலை, நம்ம எல்லாத்தையும் வடிமைக்கு தான் செய்கிறோம். உற்பத்தியை அதிகரித்தோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் புதியதாக வரக்கூடிய நம்மளுடைய பொறியாளர்களுக்கும் அதிக அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கும். குறைக்கடத்திகளை செய்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு தனிமமே சிலிக்கான் தான். நம்மளுடைய சிலிக்கான் வந்துட்டு நம்ம இந்தியாவினுடைய மேற்பரப்பில் அதிக அளவில் வந்துட்டு பரவியிருக்கு. அதை நம்ம தனியாக பிரித்தெடுத்து குறைக்கடத்தி சாதனமாக நம்ம உருவாக்கும்போது அதிலிருந்து நம்ம ஒரு டிரான்சிஸ்டரை உருவாக்க முடியும். அந்த டிரான்சிஸ்டர்லேருந்து நமக்கு தேவையான மைக்ரோசிப்ஸ் தொகுப்பு சுற்றுகளை உருவாக்க முடியும். இது அனைத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஆலையாக உருவாக்கி அதில் நம்ம இளைஞர்களை வந்து ஈடுபடுத்துவதன் மூலமா உற்பத்தி திறனை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலையும் நம்மளுடைய நாடை வந்துட்டு மேலும் வளர்ச்சியடை செய்ய முடியும். அந்த கல்வி பாதையில் வந்துட்டு மாணவர்களுக்கு வந்து செமிகண்டக்டிங் டெக்னாலஜி குறித்த பல்வேறு விதமான படிப்புகள் வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தாலும் தமிழக அரசாங்கத்தாலும் வழங்கப்படுகிறது. அதை மேற்கொண்டும் மாணவர்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அதற்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும். முந்தைய 20 ஆண்டுகளில் வந்துட்டு எப்படி வந்து நம்மளுடைய மென்பொருள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸோடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 டிகேட்ஸ் அடுத்த 20 வருடங்கள் அதாவது 2026லேருந்து 2046 அதாவது இன்னும் 2 டிகேட்ஸ் அடுத்த 20 வருடங்கள் வந்துட்டு நம்மளுடைய இந்த குறைக்கடத்திகள் மீதான அதீத வளர்ச்சி இருக்கும்.
1: இதுவரை சிலிக்கான் சிகரம் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் வெள்ளி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26 following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under 18 Asia Cup, beating Pakistan 5-3 in semi-final at Kakamigahara in Japan. And now the news in detail. Prime Minister Narendra

0: the development cooperation, to people-to-people ties, to trade and investment. So all these ties together will be discussed when the two foreign ministers meet. But on our side, we are keen to further strengthen this multifaceted partnership that we have with Nepal.
1: The External Affairs Ministry today hosted the 11th BRICS Foreign Policy Dialogue in New Delhi. The heads of policy planning departments from the BRICS countries engaged in a day-long thematic discussions around future forecasting, challenges and opportunities facing BRICS countries in the current global situation, and building resilience, innovation, cooperation and sustainability. Minister for Petroleum and Natural Gas Hardeep Puri today announced that natural gas has been discovered at the Sri Vijayapuram 3, about 15 kilometers off the east coast of the Andaman Islands. In a social media post, Mr. Puri said the discovery reinforces the vast energy potential of the Andaman Sea and marks another success in the ongoing exploration campaign in the basin. The India Meteorological Department or IMD has said the southwest monsoon has further advanced into some more parts of the east central and west central Arabian Sea, parts of Goa and additional areas of Karnataka, Tamil Nadu and southwest Bay of Bengal. It also forecasts favorable conditions for its advancement in some parts of Karnataka, Maharashtra and Andhra Pradesh during next 2 to 3 days. Meanwhile, IMD has issued a red alert for extremely heavy rainfall at isolated places in Kerala and Mahe tomorrow. The Met Department has also forecast heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, coastal Karnataka and Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. Coastal Andhra Pradesh and Yanam can experience heat wave conditions tomorrow, and Odisha may witness hot and humid weather conditions. Over to sports. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup in Kakamegahara, Japan, to set up a title clash against the hosts. In a high-scoring contest, India held its nerve against its arch-rival to seal its place in the final. Japan booked its place in the final with a commanding 8-1 win over Malaysia in the first semi-final. Meanwhile, Indian women's team made an exit from the Under-19 Asia Cup, losing to China in penalty shootout in the semi-final today. In the SAFF Football Women's Championship, India will face Bangladesh in the final at Margao, Goa tomorrow. The match will be played from 6:30 p.m. IST. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26, following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under-18 Asia Cup, beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும், அதன் செயல்பாடுகள் குறித்தும், அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
5: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
6: இப்ப கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள்டிருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். 3 முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆப்ரேட்டிவ்

0: எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்தில் உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமா தேசிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப விதை அப்படின்னு சொல்லும் போது ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில ஒரு உரக்கடையில போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றாரு. அதை வச்சு அவர் உற்பத்தி பண்றாரு. அவரு கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பார்க்கறாரு. ஆனா அந்த விதை தரமானதா இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கறது அவருக்கு கிடைக்காது. நம்ம விவசாயத்துல ஒரு முன்னணி நாடா இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் விதை கூட்டுறவு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
2: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. ஸோ அந்த கொள்கையை கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிஸ்னஸை எவ்வளோ ஈஸியாக எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவுலாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி, அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவில் வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்குது. அதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில் அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்த பிறகு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கான்செப்ட், மற்ற ப்ரைவேட்ல இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தால் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதான் இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டாக அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது அடுத்த கட்டமாக இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்து இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்றைக்கி பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டுருக்கிறாங்க. அவங்கள வச்சு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும்,

0: அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
1: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியிலும் நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
0: திருபுவன் சாகக்காரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்ட படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: மாணவர்கள் பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்துல நாங்க படிச்சு யூனிவர்சிட்டி மூலமா டிகிரி வாங்கி நாங்க கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
0: ஏன்னா இது ஒன்று தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம், வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
1: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
0: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
2: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பை வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார், எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
0: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது, இன்றைக்கி நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் கீழே இந்த திட்டம் என்சிடிசியின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா 28%லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படிங்கிறத அவங்க உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் அதனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேருங்கிறது நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும்.
2: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
1: கண்டிப்பாக. சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது, சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் முடிகிறது.
2: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக ஆர்பிஐயோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
1: கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதிலிருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதி செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினி மயமாக்கினார்கள். அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினி மயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி கணினி மேக்கல். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கல்னால. இந்த அர்பன் பேங்க்லாம் பற்றி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவங்க

0: பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
1: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்துல தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளா பார்க்கப்படுது, ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்.
0: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பாத்தீங்கன்னா நகை கடன் தான். கூட்டுறவுக்கு எந்த வகையிலும் அது ஒரு செக்யூர்ட் லோன் சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவரோட பண தேவைக்காக அந்த நகை கடன் வாங்குறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகை கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
2: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும் போது நகரங்கள்

0: ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதில் நகர கூட்டுற வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில ஆர்பிஐனுடைய ரேட்டாக இருக்கு. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடனில் 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதில் ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியாக கொடுக்கறது நகர கூட்டுற வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுற வங்கிகள்லாம் இந்த 60% சரியா பண்றாங்களோ அவங்களுடைய தங்க நகை கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கிறது 2 லட்சத்திலிருந்து 4 லட்சமா உயர்த்தி இருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
2: அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில் மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்களும் மீனவர் கூட்டுறவு அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம் நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
0: நம்மளுடைய கூட்டுறவுகளுடைய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவர் ஆகிறதுக்கு நிக்கிறாங்களா? எப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ, கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவுத்துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம் அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
2: நன்றி,
0: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30, ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசூட. கொத்தவாசல் வெங்கட்ராமையர் இயற்றிய சாவேரி ராகவர்ணம் ஆதிதாளம்.

Hayır hayır.

மாரவைரி ரமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை நாசிகா பூஷணி ராகம் ஆதி தாளம் திஸ்ர நடை.

நேரம் 10:15 15 நொடி. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமகான லோலனே, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஊரெல்லாம் உன் பாட்டு.

இனி கேட்கலாம் நாளை வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமும் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:15 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 7 மணிக்கு சூழல் விளக்கு, 7:10 மதுரத்தன்றல், 7:25 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கங்கள் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம் நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணீரில் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 நம்மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 புதுச்சேரியிலிருந்து, 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02

தென்றல் பயிலங்குள் ப்ரோக்ராம் டெல்லியிலிருந்து அஞ்சல் சேர கேட்கலாம். 11:37 மதுர தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமைமிகு பாரதம், வேலூர் கோட்டை உரை சித்திரம், 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு காலை ஒலிபரப்பானது நிறைவு பெறும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒழிக்கவுள்ள நிகழ்ச்சியை பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வழங்குவர் ஆர் வி சந்திரன். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்றொரு செய்தி, 6:45 மாலை செய்தி, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு, 7:10 மதுரத்தன்றல், 7:25 தமிழ் செய்திகள், 7:20 நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை தருகிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அறிவியல் பார்வையில் ஆரோக்கியம், நேர்முகம் பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் பங்கு பெறுகிறார். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம், 8:02 நம்மொழி செம்மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள், உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்து நலன் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரத்தன்றல், 8:45 வானொலிக்கு 90 புதுச்சேரியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம், 11:37 மதுரத்தன்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், வேலூர் கோட்டை உரை சித்திரம் அதில் கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பானது நிறைவு பெறும். மாலை 5:27 மீண்டும் ஒளிபரப்பு தொடரும். இதில் குரல் அமுதம் 285 கேட்கலாம். 5:30 மதுரத்தன்றல், 6:00 நிகழ்ச்சியின் மேரவும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், இதில் சொல்ல துடிக்குது மனசு திரைப்பதன் பாடல் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 6:07

மதுரத்தென்றல் 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இதில் கேட்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணை வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுவர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துறை வேந்தர் முனைவர் ஆர் ராஜேந்திர பிரபு. 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி, 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:50 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத சங்கீத நிகழ்ச்சியிலிருந்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளை ஒளிபரப்பானது நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.